0: நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம்மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரிபர்டு உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 100

0: அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியுள்ளோ சுவையூட்டியுள்ளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: இருவரி செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஒய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மெய்னின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: குமரி எஃப்எம் 101 இது கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:55:30. இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 31 வியாழக்கிழமை. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால் கிளாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம

0: கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னிப்பு பருவத்திற்கு தேவையான நெல் விதைகள் கன்னியாகுமரி மாவட்ட அகஸ்தீஸ்வரம், ராஜகமங்கலம், பூதப்பாண்டி, குருந்தன்கோடு மற்றும் தக்கலை வட்டாரத்தில் உள்ள அனைத்து விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. குறுகிய கால ரகங்களான அம்பை 16, திருப்பதி சாரம் 5 மற்றும் அம்பை 21 ஆகிய இரகங்களில் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்படும் முக்கிய நெல் ரகங்களில் ஒன்று அம்பை 16. இது அம்பா சமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் வெளியிடப்பட்ட குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகம். திருப்பதி சரம் 5 என்பது தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் குறுகிய கால நெல் ரகம். இது அம்பை 16 மற்றும் ஆடுதுறை 37 ஆகிய ரகங்களை கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இது சுமார் 120 நாட்களில் அறுவடைக்கு வரும் மற்றும் மழைக்காலத்திற்கு ஏற்ற சிறந்த ரகமாக கருதப்படுகிறது. அம்பை 21 என்பது அம்பை 16 மற்றும் மஞ்சள் சாரடை ரகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட 115 முதல் 120 நாட்கள் வயதுடைய குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமாகும். எனவே விவசாயிகள் இவ்விதைகளை வாங்கி பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். வேளாண் அறிவுரைகள். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழையில் அறுவடை பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருக்கும் பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும், தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும், இல்லாவிடில் தொடர் மழை வரும் பட்சத்தில் தென்னையின் வேரை பூஞ்சாழ நோய் தாக்க வாய்ப்புள்ளது. மரவள்ளியின் எல்லா பருவத்திலும் நுண்ணுயிரினால் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகு கொடியில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும், வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் ஹார்வோபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும், ஜாதிக்கை, கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை மணி 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101.

0: நேரம் 7 மணி. வட்டார வானொலியில் செய்திகள் வலம் வரும் நேரம் இது.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசின் மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்காக 2026-2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். தமிழ்நாடு மோட்டார் வாகன பள்ளி வாகனங்களுக்கான ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டு விதிகளின்படி பள்ளி வாகனங்கள் தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என ஆய்வு செய்யப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலக செய்திக்குறிப்பில் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின

நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொது நலத்தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிட முகவரியில் வேலை நாட்களில் சமர்ப்பிக்கலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மோட்டார் வாகன பள்ளி வாகனங்களுக்கான ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள் 2012 வருடத்திற்கு ஒருமுறை அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்வது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் செயல்முறை ஆணை எண்ணின்படி மாவட்ட அளவிலான சிறப்பு குழு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்து பொதுச்சாலையில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என ஆய்வு செய்யப்படும் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இவ்வலுவலக எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பள்ளி வாகனங்களை வருகிற 16ஆம் தேதி அன்று காலை 8 மணியளவில் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குழு உறுப்பினர்கள், கோட்டாட்சியர், நாகர்கோவில் உதவி காவல் கண்காணிப்பாளர், வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் இயக்க ஊர்தி ஆய்வாளர்கள் முன்னிலையில் தவறாது ஆஜர்படுத்த வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் அனுமதி சீட்டின் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-330-909.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
7: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை 12:10 குண்டக மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா.
9: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
10: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
12: AGK College of Arts and Science, autonomous NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:12 குமரி பண்பலையுடன். இதில் ஜாய் யூனிவர்சிட்டி வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

காலைப்பொழுதில் இனிய பாடல் ஒன்று, ஹரிஹரன், கே எஸ் சித்ரா, விவேக் சிவா பாடிய பாடல். விவேக் சிவா இசையில் மெர்வின் சாலமன், இசையில் பொன்ஷ் ராஜன், வரிகளில் புகழ் திரைப்பட பாடல்.

0: 7:10 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்வளை 101.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதல் கேட்கின்றதா?
3: நான் வீரபாண்டி கட்ட பொம்மை, நீ தான் ஜாஸ்டன் துரையம்பவரோ. கிஸ்தி திரை வரி வாட்டி, வானம் புளிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏட்டமரைத்தாயா, நீர் பாய்ச்சி நிறைய எண்ணெய் கண்டாயா, நாட்டு நட்டாயா, களைபறித்தாயா, பழைவாளருக்கு கஞ்சி கலம் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் மெங்குளு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி குறிந்தாயா, அல்லடி மாமனா மச்சா மானங்கிட்டவனே. எதுக்கு கேக்குற வரி, யாரு கேக்குற வரி? ஒரு இடத்து நிற்க வைக்கும் மேலே நாட்டு உலர் கூட்டம் பழகிரிய மூல வைத்து தலைவனை இடர்க்கு ஜாக்கராதே.
1: ஆஹா, அழகா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய டைலாக் சொல்லிட்டீங்க. உங்களுடைய பேர் என்னமா?
3: என் பேர் சராஃபின் ஜுகன்.
1: சராஃபின் ஜுகன், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: மேலப்பெருவிலே.
1: உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க?
3: எங்க அம்மா.
1: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா.

0: சித்தப்பா, சித்தி.
1: சரி, எல்லாருக்கு பேரும் சொல்லுவோமா? அம்மாக்கு பேரு
0: ஜென்சியா,
1: அப்பாக்கு பேரு
0: செபஸ்டின்,
1: தங்கச்சி பேரு
0: ரியாசா,
1: அக்காக்கு பேரு
0: தியோனா.
1: பிள்ளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, உங்க மிஸ்க்கு பேர் என்னது?
0: அபிஷா மேம்.
1: அபிஷா மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
0: ABCD, இக்கு இங்கு, 1, 2, 3, ரைம் ஸ்டோரி.
1: இவ்வளவு காண்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்களா? சரி, அப்ப பிள்ளை வந்து ரைம்ஸ் பாடுறீங்களா? ஃபர்ஸ்ட்,
0: ஆரஞ்சஸ் ஆர் ஜூசின், ஆரஞ்சஸ் ஆர் ரவுண்ட், ஹேங்கிங் ஆன் தி ட்ரீ ஆஸ் ஆல் தி கிரவுண்ட், ஆரஞ்சஸ் ஆர் யம்மி, ஆரஞ்சஸ் ஆர் ஸ்வீட், ஆரஞ்சஸ் ஆர் சோ குட் டு ஈட், ஆரஞ்சஸ் லெமன் ஜூஸ் அண்ட் கேக், அசெம்பிளி ஈட் இட் வித் ஜாம் அண்ட் பிரெட்.
1: வாவ், சூப்பரா பாடிட்டீங்க ஜுகன்.
0: கோடிலாஸ் அண்ட் தி த்ரீ பர்ட்ஸ், மம்மா பர்ட், பப்பா பர்ட் அண்ட் தி பேபி பர்ட், லிவ் இன் தி காட்டேஜ் இன் தி வுட்ஸ், ஒன் டே தி ஆல் வெண்ட் அவுட் சைட், தி லிட்டில் பர்ட்ஸ் ஆர் கோடிலாஸ் இன் டு என்டர் தி காட்டேஜ், சீசா, த்ரீ பவுல்ஸ் ஆர் ஃபுட், டூ பவுல்ஸ் வேர் டூ பிக், ஸோ சீ செட் அண்ட் தி ஸ்மால் பவுல் அண்ட் ஈட் சீஸ், சீசா, த்ரீ சேர்ஸ், டூ சேர்ஸ் வேர் டூ பிக், ஸோ சீ செட் அண்ட் தி ஸ்மால் சேர், தி சேர் ப்ரோக் இன் டு பீசஸ், சீசா, த்ரீ பெட்ஸ், டூ பெட்ஸ் வேர் டூ பிக், ஸோ சீ செட் அண்ட் தி ஸ்மால் பெட், ஆஃப்டர் வைஃப் தி த்ரீ பெட்ஸ் ஹெட் மை ஹோம், தி லிட்டில் பெட் ஸ்கிரீம், மம்மா லுக் தட், சம்படி ஈட் மை ஃபுட், சம்மை ப்ரோக் மை சேர் அண்ட் சம்மை சித் பெட், கோடிலாட்ஸ் அவோக் அண்ட் ரன் அவே.
1: சூப்பர் தான் கண்ணா, சூப்பர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அபிஷா மேம்.
1: பிள்ளை இப்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்க இல்லையா? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
0: டாக்டர்.
1: கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ.
1: தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

0: நம்ம வீட்டு மழலை பட்டத்திற்காக இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியிற்கு கலந்துக்கோங்க. 2602402 இணைப்பெண்ணாக 0462 அலைபேசி எண் 8902537309 என்ற எண்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு மழலை செல்வங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். இனி காலைப்பொழுதில் கேட்டுட்டு இருக்கீங்க குமரி. இனி கேட்போம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க

0: வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது.

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா, சாக்கெத் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுக்கு இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: லிமிட்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: மகிழ்வோடு பயணிப்போம் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:25:30. இப்போது சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
5: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை.

0: மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: மேல சங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில், ஜீரணோத்தாரண புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. மங்காவிளி அருள்மிகு சிவசுடலைமாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு மாபெரும், 2008 திருவிளக்கு பூஜை வழிபாடு, 8:30 தீபாராதனை, நாளை காலை 5 மணிக்கு புனித நீர் எடுக்க செல்லுதல், 5:30 கணபதி ஹோமம். சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை திருப்பலி, நாளை காலை 6:30 திருப்பலி. கன்னியாகுமரி கம்பன் கழகம் நடத்தும் மாபெரும் பட்டிமன்றமானது இன்று மாலை 5 மணிக்கு நாகர்கோவில் கோட்டாறு ராஜகோகிலா தமிழ் அரங்கத்தில் நடைபெறும். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி. அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள், உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்க உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் அணுகலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: குமரி பண்பலை 101.
1: தெற்கு கடலோரம் இசை அலையாய் குமரி FM 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:30.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம் வார் மந்திரியாரே.
0: என்ன மன்னா, காலையிலேயே செய்தித்தாளும் கையுமாக இருக்கிறீர்கள், ஆச்சரியமாக இருக்கிறது.
1: இங்கு பார் மந்திரியாரே, இதில் ஒரு செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. லண்டன்

0: மூடு பணியில் தொடங்கி நம் கொல்கத்தாவின் வீதிகள் வரை ஒரு பேருந்து பயணம் செய்ததாக போடப்பட்டிருக்கிறது. இது மெய்யா?
1: ஆமண்ணா, தாங்கள் பார்த்த இந்த செய்தி முற்றிலும் உண்மை. ஆல்பர்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த பேருந்து உலகின் மிக நீண்ட தூர பயணத்தை அப்போது மேற்கொண்டதாம்.
0: ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு நீண்ட தூரத்தை ஒரு பேருந்து எப்படி கடந்தது? இடையில் எத்தனையோ மலைகள், காடுகள், அதை எல்லாம் எப்படி தாண்டி இருக்கும்? அதுவும் லண்டனில் தொடங்கி நம் கொல்கத்தா வரை எப்படி இந்த பேருந்து கடந்திருக்கும்?
1: மன்னா, அது சாதாரண பேருந்தல்ல மன்னா. அதில் பயணிகள் உறங்குவதற்கு வசதியாக படுக்கைகள், மின் விசிறிகள் மற்றும் இசையை கேட்க வானொலி பெட்டியும் இருந்ததா. அதுவும் துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக இரண்டு கண்டங்களை கடந்து வந்திருக்கிறது அந்த பேருந்து.
0: அந்த பேருந்தில் பயணம் முடிய எவ்வளவு காலம் எடுத்தது? இதற்கான செலவு அதிகமாக இருந்திருக்கும்
1: மன்னா. பயணம் முடிய சுமார் 50 நாட்கள் ஆகி இருந்ததா. இதற்கான கட்டணம் 145 பவுண்டுகளாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இதில் உணவு மற்றும் தங்கும் வசதிகளும் அடங்கும் மன்னா.
0: பலே பலே, 50 நாட்கள் இந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் எல்லாம் பயங்கர துணிச்சல்காரர்கள் தான் போல. இப்போதெல்லாம் நமக்கு தொடர்ந்து 2 நாட்கள் பயணம் செய்வதற்கு கூட நமது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் அப்போது 50 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்தார்கள் என்றால் பலே மந்திரியாரே பலே.
1: உண்மைதான் மன்னா, உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்று தாகம் கொண்டவர்கள் மட்டுமே அத்தகைய சாகச பயணத்தை மேற்கொண்டார்கள்.
0: மந்திரியாரே, எனக்கும் தாகமாயிருக்கிறது இந்த உலகை சுற்றி வர வேண்டும் என்று.
1: மன்னா, முதலில் இந்த அரண்மனையை சுற்றி வர முயன்று பாருங்கள். அதன் பிறகு வேண்டுமென்றால் உலகத்தை சுற்றுவோம். தாகத்திற்கு தற்போது இதோ இந்த கூஜாவில் இருக்கும் தண்ணீரை எடுத்து அருந்துங்கள்.
0: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

கதிரவன் உதயம் காணும் குமரியில் இசை உதிக்கும் மனங்களில் எங்கேயும் எப்போதும் உங்களுடன் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:34. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக திட்டமிடல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் திட்டமிடல் சரியாக அமைந்தால் செயல்களும் செவ்வனே அமையும். காலத்தின் அருமை புரிந்து இன்றைய திட்டமிடல் ஆரம்பமாகட்டும். இனிய பாடல்களோடு ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் முதலாவதாக மதன் கார்கி வரிகளில் சிவமணி இசையில் ருணா ரிஷ் சஃபீர் குமார் பாடிய அரிமா நம்பி திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
9: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
8: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.

0: ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
2: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மையக்கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 குண்டக்க மடக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா.
5: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். 11th வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
8: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
9: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
10: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
11: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
4: இன்று காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியானது மதுரை வானொலி படைப்பில் வலம் வருகிறது. வழிகாட்டும் வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் தையல் கலைஞர் PR காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் ஹாதிர் ஆகியோர். இன்று பகல் 1:10 தோழியரே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் உங்களின் அந்த கால நினைவுகள் பற்றி பேசலாம். நேரம் 7:45.
12: தேதியும் செய்தியும்.
13: இன்று மே மாதம் 14 தேதி.
14: அமெரிக்க மருத்துவர் கண்டுபிடிப்பாளர் ஜேம்ஸ் ஹார்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
13: ஐக்கிய அமெரிக்காவின் பிரபல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் முன்னோடியாகவும், 20th முக்கிய மருத்துவ கண்டுபிடிப்பாளராகவும், மருத்துவத்துறையின் பேராசிரியராகவும் அறியப்படும் ஜேம்ஸ் டி ஹார்டி அவர்கள் 1918 இதே நாளில் பிறந்தவராவார்.
14: இவர் அறுவை சிகிச்சை குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார்.
13: 1963 மனித நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட இவர், 1964 விலங்கிடமிருந்து மனிதனுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சையினையும் மேற்கொண்டுள்ளார்.
14: வங்காள இந்திய திரைப்பட இயக்குநர் மிருனால் சென் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
13: 1923 இதே நாளில் பிறந்த மிருனால் சென் அவர்கள் இந்திய திரைப்படங்களை உலகத்தரத்தில்

0: உலகத்திற்கு உயர்த்திய திரைப்பட இயக்குநர்களுள் மிக முக்கியமான ஒருவராவார்.
1: இவர் ஹிந்தி, தெலுங்கு, ஒடிசா, வங்கம் ஆகிய நான்கு மொழிகளில் ஏறக்குறைய 34 திரைப்படங்கள், 14 குறும்படங்கள், 4 ஆவணப்படங்களை இயக்கியுள்ளார்.
0: இவரது பல திரைப்படங்கள் இந்தியாவில் விருதுகளை வென்றது மட்டுமல்லாமல் கெய்ன்ஸ், பெர்லின், வெனிஸ், மாஸ்கோ, சிகாகோ, கெய்ரோ உள்ளிட்ட அனைத்து உலக திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்டு பல விருதுகளை வென்றுள்ளன.
1: முகநூலை உருவாக்கிய அமெரிக்க தொழிலதிபர் மார்க் ஜூக்கர்பர்க் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: பிரபல சமூக வலைதளமான பேஸ்புக்கின் இணை நிறுவனரான மார்க் அவர்கள் 1984 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொழுது தனது நண்பர்களுடன் இணைந்து 2004 ஆண்டு பேஸ்புக்கை தொடங்கிய இவர் 2008 ஆண்டு தனது 23 வயதில் உலகின் மிக இளைய வயதில் பில்லியனர் ஆனார்.
0: 2012 ஆண்டு மே மாதம் பெரும்பான்மை பங்குகளுடன் பேஸ்புக் நிறுவனத்தை தன்வசம் எடுத்த இவர் அதிக நன்கொடை வழங்கிய அமெரிக்கர்கள் பட்டியலில் உள்ளார்.
1: பெரியம்மை நோய்க்கான முதலாவது தடுப்பூசியை எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் 1796 ஆண்டு இதே நாளில் தனது தோட்டக்காரரின் மகனான ஜேம்ஸ் என்ற 8 சிறுவனுக்கு ஏற்றினார்.
0: 1900 ஆண்டு இதே நாளில் கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுகள் பாரிஸில் துவங்கின.

0: 8 வயது சிறுவனுக்கு ஏற்றினார்.
1: 1900 ஆண்டு இதே நாளில் கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுகள் பாரிஸில் துவங்கின.
0: ஸ்கைலாப் என்ற ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையம் 1973 ஆண்டு இதே நாளில் விண்ணிற்கு ஏவப்பட்டது.
2: தேதியும் செய்தியும்.

கடல் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம். இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். தென்குமரி தேனிலை கேட்டுட்டே இருக்கீங்க நேர்களே. இயற்கை என்பது நமக்கு கிடைத்துள்ள ஒரு பொக்கிஷம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் ஒரு வளமான வாழ்க்கை. இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம கடமைதானே. இயற்கையை பாதுகாக்க அழிக்காமல் இருக்க எத்தனையோ வழிகள் நம்ம கேள்விப்பட்டதுண்டு. மரங்களை அழிக்காமலும் மரங்களை வளர்க்கவும் சொல்றது உண்டு இல்லையா. சூரிய சக்தியை பயன்படுத்துறதால ஒரு வருஷத்துக்கு 300,000 மரங்கள் வளர்த்துறதுக்கு சமமான ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும். இன்னும் தெளிவா சொல்லணுன்றதுன்னா 9 கோடி கிலோ கரியமில வாயு வெளிப்படுவதை தடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு விமான நிலையம். அதுவும் நம் நாட்டில் அமைந்துள்ள ஒரு விமான நிலையம் தான். இதுதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. இன்றைய பொது அறிவு வினாவிடை பகுதி தான் இதுங்க. இன்றைய கேள்வி இதுதான். உலகின் முதல் 100% சூரிய சக்தி விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும், உலகின் முதல் 100% சூரிய சக்தி விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இதுதாங்க கேள்வி. விஜயின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா தான்வி பாடிய பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666
1: செல் நம்பர் 9488230666.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிடுவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
7: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
8: தென்குமரி தேனிலை கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101. சரி, பொதுவி கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உலகின் முதல் 100% சூரிய சக்தி விமான நிலையம் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பதில் கொச்சி சர்வதேச விமான நிலையம். சூரிய சக்தியில் இயங்கும் உலகின் முதல் விமான நிலையம் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள கொச்சி சர்வதேச விமான நிலையம். நாற்பது சூரிய ஒளி தடுகள் பொருத்தப்பட்டிருக்கு. இங்க ஐநா சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது 2018 இந்த விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான 50,000 முதல் 60,000 யூனிட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்து 2015 ஆகஸ்ட் 18 உலகத்திலேயே முதல் 100% சோலார் ஏர்போர்ட் அப்படி உருவாச்சு சுகோச்சி சர்வதேச விமான நிலையம். இப்போது 12 மெகாவாட் உற்பத்தி அந்த டைம்ல செய்யப்பட்டுச்சு. 2015 இப்போ 50 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கு. பொது இரவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. உலகின் முதல் 100% சூரிய சக்தி விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கொச்சி சர்வதேச விமான நிலையம்.
9: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
10: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
9: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
10: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
9: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
10: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
11: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
10: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
11: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி.
10: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
11: 04652253900.
8: இன்று காலமணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சி இருக்கு. உங்களோட விருப்பமான பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். தோழியரே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள், நிறைய ஞாபகங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க இல்லையா? எப்படி சொல்லலாம்?

கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லுங்க. இன்று பகல் 1:10 சொல்லுங்க. சரி, தொலைபேசிகள் ஞாபகப்படுத்தலாம். 2604024027222 இணைப்பு எண் 0462 அலைபேசி எண் 8903257039. அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக இன்று 8:00 எனக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி காத்திருக்கு. உங்க வீட்டு குழந்தைகள் வீட்டில் வந்து அப்படி விடுமுறை அப்படி கொண்டாடிட்டு இருப்பீங்களா? கொண்டாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். விளையாட்டுகள் போக நிறைய விஷயங்கள் இருக்கு. கதைகளாகட்டும், கட்டுரைகள், பேச்சு திறமைகள், அந்த குழந்தைகளோட என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நிச்சயமா வளர்த்துக்கோங்க. அதற்கான ஒரு சிறப்பான ஒரு அழகிய நிகழ்ச்சி இன்று 8:05 தினந்தோறும் வருது. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். சதம் கண்ட சகப்தம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் ஜோன் செல்லம் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். இது காலை 10:02 குடக மடக நேரலை நிகழ்ச்சி இருக்கு. பொழுதுபோக்கான சூப்பரான நிகழ்ச்சி, அட்டகாசமான நிகழ்ச்சி, கலந்துக்கோங்க.

0: நேரலி இன்று காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு மதுரை வானொலி நிலைய படைப்பில் வலம் வரும். வழிகாட்டும் வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் ஹாதிர் ஆகியோர். கேட்க தவறாதீர்கள். தென்குமரி தேனில் கேட்டுட்டே இருக்கீங்க. இனி கேட்போம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நகர்கோவில் வானொலி நிலையம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ ரமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: நேற்றைய பொழுது திரும்பாத, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:03. தொடரும் தென்குமரி தேனிலையில்

0: இனி வடசிறி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம் அறிந்து கொள்வோமா? நாட்டுக்கத்திற்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 48 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 55 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 76 ரூபாய், பூசணி 22 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 65 ரூபாய், பீன்ஸ் 145 ரூபாய், சவுச்சோ 55 ரூபாய், தட்டைப்பயறு 45 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 200 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 51 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 45 ரூபாய். பழங்களின் விலை விவரம், நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்.
1: நாகர்கோவில்
2: AJK College of Arts and Science, Autonomous, NAK plus Accredited College, 100% Placement Assistance, Admissions Open, Coimbatore, Conditions Apply.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால் கிளாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்களை அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் அறிந்து கொள்வோம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
9: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
2: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAK பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
11: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
0: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் 23.01 அடி, பெருஞ்சாணி அணை 24.70 அடி, சிற்றாறு 1 அணை 5.12 அடியாக பதிவாகியுள்ளது. சிற்றாறு 2 அணையின் நீர்மட்டம் 5.22 அடி, பொய்கை அணையின் நீர்மட்டம் 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 16.57 அடியாக பதிவாகியுள்ளது.
13: எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க

0: உடலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன். இதில் ஜா யூனிவர்சிட்டி வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும்.

தெற்கு கடலோரம் இசை அலையை உங்கள் குமரியஃபாம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் தென்குமரி தெல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். ஹரிச்சரண் சாஷா திருப்பதி பாடிய காவிய தலைவன் திரைப்பட பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில், பா விஜய் வரிகளில்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நிர்ணயத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. இனி காலை பொழுதில் உங்களோட ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: suspects. The Statesman headlines, Vijay government wins confidence vote, gets backing of rebel AIADMK MLAs. The same newspaper also informs decision on Kerala CM will be announced today. Indian ships given priority pass in Strait of Hormuz, says Iran Deputy Foreign Minister, writes the Pioneer. US President Donald Trump given a red carpet welcome in China. The Asian Age carries his picture during the welcome ceremony. The paper headlines, Trump in China on three-day visit to hold Xi talk on Iran war on trade. The Times of India writes, deal maker and dragon, Trump seeks to do business with Beijing. The Hindu, in its editorial title, Testing Troubles, writes that leaks and breaches have destroyed the National Testing Agency's credibility. The K. Radhakrishnan Committee, which was constituted to recommend reforms in the examination process, recommended restructuring of the NTA and creating strong institutional linkages with state and district authorities in order to produce a secure test administration apparatus. And finally, the Times of India writes, in a rare and emotional moment during proceedings linked to passive euthanasia, the Supreme Court praised the family of Harish Rana for donating his corneas and heart valve after permission was granted to withdraw life support, observing that his life continues in others through the noble act. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Two-day meeting of BRICS foreign ministers to begin in New Delhi today. Assam government to introduce Uniform Civil Code Bill in State Assembly on 26th of this month. India bans export of sugar until September this year to cool domestic prices. West Bengal government lifts all restrictions on interstate movement of potato, onion, fruits, vegetables, food grain and other essential commodities. Heavy rain and dust storm leave 60 people dead across Uttar Pradesh. Praveen Sood gets 1 year extension as CBI director. And Virat Kohli slams record 9th IPL century as Royal Challengers Bengaluru beat Kolkata Knight Riders by 6 wickets in Raipur. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and NewsOnAir app. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashvani Nagarkovil Vanuli Midungal Kumari Pandali no 200 and Niram Yetmani Muppad in the middle.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
7: தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடு மூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி

0: எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களெலாம் அலுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான், சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும், லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா, அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க, அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா, ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55க்கே பரபரப்பாக ஓடி வருவார். ரெண்டு பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது, நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்துல காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை மணி 10:02 குண்டக்கம் அடக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழுகுழு ஏசி மேளா.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன். இதில் ஜா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். கார்த்திக் பாடிய ஃபேமிலி ஸ்டார் திரைப்பட பாடல், விவேக்கின் வரிகளில் கோபி சுந்தர் இசையில்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட்.

0: சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: Everybody listen.
2: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மையக்கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
4: இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். சதம் கண்ட சகாப்தம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் ஜோன்ஸ் செல்லம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். காலைப்பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. கேட்க கேட்க கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மதுரை வானொலி நிலைய படைப்பில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணும்ன்ற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிற்றுல கட்டி. அவங்க கிட்ட போய் கெஞ்சுவேன் நானு, எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவா விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னா ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா, அவர் நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு.

அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்க தான் இன்னார்தான் பேசுறாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்கார்ந்து வேலை பாக்கிறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்கார்ந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைங்க விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேட்க

0: விளையாடும்போது அது கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90ங்கிறது இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள், அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனச கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும், நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாசவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும், அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவே கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேணுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம்

மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர்தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல.

0: ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் தோழனாகவும் கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்திக் கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் அமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட்டு வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதே திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாஜா, சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கமித்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: முக்கடனம் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் 3 மள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
5: வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
6: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
5: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-722. இணைப்பு எண் 04652.

0: அலைபேசி எண் 8903-25-7039. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: முதல் நேயராக வாய்ப்பு தந்த
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு
1: சொல்லிடலாமையா? தட்டில இருந்து கமான் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து கேளடி கண்மணி. அந்த படத்துல இருந்து மண்ணில் இந்த காதல் இந்தியா.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் 9:10. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் ஒரு மடித்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
8: வணக்கம் சார், நான் 2012 பேசுறேன்.
7: சரி ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? இந்த படம் பாத்திருக்கீங்களா?
8: படம் பாத்திருக்கேன்,
7: பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலையும் கேட்கலாம் ஐயா.
8: சரி, நன்றி.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 ஜாய் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா?
5: கன்னியாகுமரி.
4: உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
5: நன்றி ஐயா. நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று மாலை 4:30
5: தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் கன்னியாகுமரி முத்து.
0: சார், இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: வேலைக்காரன் படத்துல இருந்து.
0: நல்ல பாடுவீங்களா?
1: நல்ல பாடுவேன் சார்.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் NACA பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர். கண்டிஷன் அப்ளை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரம் 9:31. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த் அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா?
3: சண்முகம் மேற்கு சிறப்பெல்லாம்.
2: சரிங்கய்யா, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்?
3: 6-60 வரை. கண்மணியே காதல் என்பது அந்த பாட்டு
2: சார். இந்த திரைப்படம் எத்தனை முறை பார்த்திருப்பீங்க?
3: பலமுறை பார்த்திருக்கேன்
2: சார். சரி, இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்?
3: இந்த
2: சார் உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம் ஐயா. நன்றி.
3: நன்றி சார்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 ஜாய் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் 9:37 வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? என்ன பாடல் வேணும்?
2: அன்புள்ள
1: அப்பா படத்திலிருந்து. நன்றிமா.

0: பழைய காலங்களிலிருந்து
1: சரிங்கம்மா, எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து சின்ன மக்கள் பாடல் கண்மணிக்கு இருந்த படம்.
1: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடலை இப்போ கேட்கலாம். நன்றிம்மா.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை

0: 50வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பினையும் அடுத்த நேய வணக்கம். சரிங்கம்மா, எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணுமா?
3: சின்ன தம்பில இருந்து போவோமா ஊர்கோலம் அந்த பாட்டு.
2: சரி, பாடல கேட்கலாமா?
3: சரி, நன்றி.
2: நன்றிமா.

0: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: ராஜா டி கதிரேசன், வடதிவளையில இருந்து.
0: சரிங்கம்மா, இந்த திரைப்படத்தில இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சார், நான் அடிமை இல்லை படத்துல இருந்து ஒரு ஜீவன் தான் முன் பாடல் தான், அந்த பாட்டு வேணும் சார்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி சார். நன்றி.

தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வணக்கம் நேயர்களே, எங்கேயும் எப்போதும் உங்களுடன் குமரி FM 101. அலைவீசும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:03.
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
1: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி.

0: புத்தம் புது நிகழ்ச்சிகள். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை பொழுதில் உங்களை உற்சாகப்படுத்தவும் பொழுதுபோக்காகவும் மகிழ்விக்கவும் இப்போது ஆரம்பமாகிறது
1: புண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சி பற்றி நேர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியோட சுற்றுக்களை நேர்களுக்காக
1: சொல்லிடலாம். மூன்று சுற்றுகள் இருக்கு, ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று. ஆகா சுற்றுல வந்து ஒரு நாப்புரட்சி வாக்கியம் கொடுக்கப்படும். அதை வந்து ஐந்து முறை படபடபடான்னு சொல்லணும்,
0: கடகடன்னு சொல்லணும் இல்லையா,
1: கடகடான்னு சொல்லணும். அசத்தல் சுற்றுல வந்து திரைப்படத்துல இருந்து ஒரு வசனம் கொடுக்கப்படும், அதுல வந்து அதை வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோபப்பட்டுட்டே அப்படி சொல்லணும். கலக்கல் சுற்றுல வந்து ஒரு தலைப்பு தரப்படும், தலைப்பாகவே மாறி பேசணும். இதுதான் நேயர்களுக்கான மூன்று சுற்றுக்கள்.
0: சரி, ரொம்ப டைம் இது பண்ணாக நம்ம முதல் சுற்றுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்காக தொலைபேசி எண்கள் சொல்லியாகணும்ல. தொலைபேசி எண்கள் இதுதாங்க நேயர்களே, குறிச்சு வச்சுக்கோங்க. 260-2240-2907-722 இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 890-3257-309. நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்திருப்பாங்க, அந்த ஆக சுற்றுல என்ன நாப்பிரள் வாக்கியம் கொடுக்கப்படுது அப்படின்னு
1: சொல்லிட்டு
0: நம்ம ஆகா சொல்லணும்ல. சரி நேர்களை ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. சார் இப்ப ரீட் பண்ண போறாங்க ஆகா சுற்றோட நா சுழற்சி வாக்கியத்தை. அதை கவனமா இன்னொரு விஷயம் கூட சொல்லிக்கலாம், இந்த நா சுழற்சி வாக்கியத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லும் போதே எழுதி வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து தவறாம வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா. சரி சொல்லுங்க சார்.
1: பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தாள். எப்படி இருக்குது,
0: சூப்பரா இருக்கு. சரி ஒரு தடவை கூட சொல்லிடலாமா. பூங்குழலி கருங்குவளி பூத்தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளி பூத்தொடுத்தாள். ஒரு தடவை கூட சொல்லிடலாமா.
1: பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தாள். இது என்ன கவிதையா?
0: அதாவது நேர்கள் வந்து கரெக்டா கேட்ச் பண்ணணும்ல வார்த்தைகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்பவே சொல்லும் போதே டவுட் வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக நேர்கள் இன்னும் வரல, நேர்கள் அப்படி ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆகஸ்ட்ல இந்த வாக்கியத்தை வந்து ஐந்து முறை கடகடன்னு ஃபாஸ்டா சொல்லணும் இல்லையா. சரி நேர்கள் யாரும் வரல, இருந்தாலும்
1: தொலைபேசி என்ன இன்னொரு முறை சொல்லிடலாம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, அலைபேசி எண் 890-3257-309.
0: பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தாள். என்ன வாக்கியத்தை பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்களா என்ன?
1: எழுத சொன்னீங்கல்ல, எழுதிட்டு வருவாங்க.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: வணக்கம்.
6: வணக்கம்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: நான் புத்தேர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
1: கேட்டீங்களா நாப்புரட்சி வாக்கியம்?
6: கேட்டேன்.
1: ஈஸியா தானே இருக்கு?
0: ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்கம்மா.
6: சொல்லுங்கம்மா. பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளை வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தா, பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையை வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தா, பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளை வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தா, பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தா, பூங்குழலி கருங்குவளை பூத்தொடுத்து பூங்குவளையை வைக்க செங்குழலி வெண்குவளை பூத்தொடுத்தா.
1: அழகா சொல்லிட்டீங்க, அருமையா சொன்னீங்க.
0: அந்த குவளி வந்து என்ன குவளி அப்படின்னு கொஞ்சம் தடுமாறுது இல்லையா. சரி இருந்தாலும் அம்மா அழகா அழகா சொன்னீங்க அம்மா, சூப்பரா சொன்னீங்க, உங்களுக்கு பாராட்டுகள், நன்றி.
1: நன்றிம்மா,
6: நன்றி.
0: சரி நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேரா வந்து சூப்பரா சொல்லி

0: பூங்குழலி கருங்குவழி பூ தொடுத்து பூங்குவழியில் வைக்க செங்குழலி வெண்குவழி பூ தொடுத்தாள். இதுதாங்க வாக்கியம். ஒரு அதாவது நேர்கள் வந்து வர தாமதமானாலும் ஃபர்ஸ்ட் நேரம் வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க, அடுத்த நேர்கள் நம்ம ட்ரை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க.
1: நம்ம நேர்கள் வந்துருவாங்க இணைப்புல.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்று ஒன்றிலிருந்து குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. நைப்ளோரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சிக்கு
3: சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாட்டம்
2: இருக்கு, தடுமாட்டங்கள் வரும்.
3: நான்
2: பிறலாம சொல்லணும், நாப்பிராட்சி வாக்கியம் ஆகா சுற்று இல்லையா.
3: பாராட்டுகள் சார், நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்,
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
2: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: நான் கொல்லங்கூர்ல இருந்து.
2: பேர் சொல்லிருங்க.
4: ஸ்ருதி. ஸ்ருதி.
3: ஸ்ருதிமா, ஆ ஓகே, ரெடியா இருக்கீங்கன்னு தெரியுது, சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
3: வார்த்தைகள் தான் கொஞ்சம் மாறி போச்சு இல்லையா, அந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாத்திட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த இணைப்புல வர நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். பேர் சொல்லுங்க. வடசிலிருந்து லட்சுமிமா. பேர் சொல்லும் போதே ஒரு அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை அப்படி இருக்கே, தெரியுதே. அப்ப சூப்பரா சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறோம், சொல்லிடலாமா?
5: பூங்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால், பூங்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால், பூங்குழலி பூக்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால், பூங்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால், பூங்குழலி பூங்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால், பூங்குழலி கருங்குழலி பூத்தொடுத்து பூக்குழலியை வைக்க, செங்குழலி வெண்குழலி பூத்தொடுத்தால்.
2: நன்றிமா.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
10: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

வணக்கம் எடுக்க நேரில் நிகழ்ச்சி சூப்பராக அருமையாக போயிட்டு இருக்கு, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நேரம் 10:14 ஆயிட்டு இருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு திரும்ப நிகழ்ச்சிக்குல வரலாம். கார்த்திக் ரேணுகா, ஷர்முகி ராமன், செந்தில் தாஸ் இவங்கெல்லாம் கூட்டமாக பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையில், ஸ்நேகன் வரிகளில். அவர்களும் இவர்களும் திரைப்பட பாடல் இதோ.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
8: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
7: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
8: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
7: சேர்க்கை நடைபெறுகிறது.
9: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம். வினாடி வினாவின் மையக்கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.

மடங்கு நேரில் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்த நேரில் நிகழ்ச்சியாக 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இருக்கு, பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சி. பெண்களே கேட்டுக்கோங்க, பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள் பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி இணைய தொலைபேசி எண்கள் 2602420970722, இணைப்பு எண் 0462

0: கலைபேசி எண் 8903257309. நேரம் 10:20. இது குண்டகமடக நேர்லை நிகழ்ச்சி. ஆகா சுற்று சூப்பரா போயிட்டு இருக்கு,
1: ஆகான்னு
0: போயிட்டு இருக்கு, ஓஹோன்னு போகணும் இல்லையா?
1: ஆமா. வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
0: பேர் திரும்ப சொல்லுங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா, ஆகா சுற்றுல வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்கம்மா, கொஞ்சம் ஃபாஸ்டா 5 தடவை சொல்லுங்க பாக்கலாம். அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் சொல்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா கொஞ்சம் கடினமா இருந்துச்சாமா? கொஞ்சம் கடினமா இருக்கு இல்லையா?
1: ஆனா ஈஸியா இருந்து இல்லையா? சொல்றதுக்கு ஈஸியா இருந்தா
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
7: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.

0: நேரம் 10:23.
1: நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து குண்டக்கம் மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில ஆகஸ்ட்ல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். 2602249007222 இணைப்பினாக 0465 2 அலைபேசி எண்
1: 8903257309.
0: இந்த நிகழ்ச்சியில மூன்று சுற்றுகள் இருக்கு இல்லையா. முதல் சுற்றுல தான் நம்ம அப்படி சுட்டிட்டு வரோம். ஆகஸ்ட் சுற்றுல சுத்திட்டே இருக்கோம், இன்னும் முடியல. பூங்குழலி கருங்குவளை பூ தொடுத்து பூங்குவளையில் வைக்க செங்குழலி வெண்குவளை பூ தொடுத்தாள். இதுல வந்து முதல்ல வந்து அந்த கருங்குவளை பூங்குவளை வெண்குவளை இந்த மூன்று வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறுது. அப்புறம் வந்து பூங்குழலியா செங்குழலியா அப்படி குழவியாண்டு கூட வருது இல்லையா. சரி, நேர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பாப்போம்.

சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இப்போது கேட்கலாம். மோகன்ராஜன் இசையில், எஸ் பி சரண் பாடிய சீன் ரோல்டன் இசையில், மோகன்ராஜன் அவர்களின் டூரிஸ்ட் ஃபேமிலி.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
0: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: Everybody listen, listen, listen.
3: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா

0: நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குன்பக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மனசுக்கு குளிர்ச்சி
3: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவு.

0: நேரம் 10:32.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: வெற்றிகரமாக ஒரு சுற்ற நிறைவு செய்தாச்சு.
1: ஆஹான்னு முடிச்சாச்சு.
0: ஓஹோன்னு போச்சு.
1: ஆஹான்னு நிறைவு செய்தாச்சு. அடுத்தது அசத்தல் சுற்று.
0: இதில் வந்து பேசும்போது டயலாக ஒரு டயலாக் பிளே பண்ணுவோம், அதை கேட்டு அப்படி அந்த ஒரு மூன்று உணர்வுகளாக பேசணும் இல்லையா? மூன்று உணர்வுகளில்
1: சிரிச்சுட்டு அழுதுட்டு கோவப்பட்டுட்டே பேசணும்,
0: நடிக்கணும், நம்ம கிட்ட கோவப்படக்கூடாது. அதில் வந்து எப்படி யாரெல்லாம் எப்படி சூப்பராக நடிக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அந்த டயலாக் இப்போ பிளே பண்ணிடலாம்.
1: நேரலுக்காக
2: என்ன தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்.
0: நேர்கள்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த நேர்களுக்காக நம்ம அந்த டயலாக கொஞ்சம் கிளியரா சொல்லிடலாம் இல்லையா சார்? சொல்லுங்க.
1: வாழ்க்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியாதே.
1: பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு என்னது நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதா வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்.
0: ஆஹா, சூப்பரா அசத்துல நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த டயலாக் ஒரு தடவை கூட சொல்லிடலாம் நேர்களுக்காக. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட

0: கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நான் என்னதுன்னு நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவதான் உண்மையான மனுஷன்.
1: அழகாக சொல்லிட்டீங்க. நம்மளோட நேயர்கள் இணைப்புல வராங்களா அப்படிங்கறத பாத்தரலாம்.
0: வணக்கம். அசத்தல் சுற்றுக்கு சூப்பரா வந்திருக்கீங்க. தைரியமா வந்திருக்கிற நேரோட பேர் என்ன? ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்கீங்களா, அதுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகள். சரியா? சரி. அந்த
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா, அந்த டயலாக் அப்படி எழுதி எடுத்துட்டீங்களா இல்ல மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? சரி, என்ன தெரியுதோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி என்ன பண்ண போறீங்க?
1: சிரிச்சிட்டே சொல்லுங்க.
2: என்னன்னு
1: தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு என்னதுன்னு நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். சொல்லிடலாமா?
0: சிரிச்சிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்களா? டயலாக் வர மாட்டேங்குது.
1: அதான் டயலாக், சிரிப்பு தான் டயலாக்.
2: கொஞ்ச நேரம்
1: மனுஷனுக்கு மனுஷன் பரவாயில்ல.
2: ரொம்ப நாளாச்சு மேடம் பேசி, 2 மாசம்
1: ஆயிடுச்சு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? சரி, நன்றி நன்றிம்மா, நன்றி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 ஜாய் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: கொடுக்கப்படுக நேர்லை நிகழ்ச்சியில் இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
1: நீங்க யார் பேசுறீங்க?
7: நான் பிரசாந்த், குளத்துல இருந்து
1: பேசுறேன் சார். டயலாக் சொல்ல ரெடி ஆயிட்டீங்களா?
7: என்னன்னு தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்ச நேரத்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல யாருக்கும் துரோகம் கெடுதல் நினைக்காம, நான் அப்படின்னு நினைக்காம எல்லோரோட சேர்ந்து வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படி வாழ்றோம் தான் உண்மையான மனுஷன்.
1: அப்படி முடிப்பீங்க. ஆனா அங்க கொஞ்சம் மாத்துறீங்க. சரி, பரவாயில்ல, அடுத்து அழுதுட்டே.
7: வாழ்க்கைதான் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இறப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நினைக்காம சந்தோஷமா வாழ்றதா வாழ்க்கை. அப்படி வாழ்றதுதான் உண்மையான மனுஷனுக்கு அழகு.
1: சரி சார், அழாதீங்க அழாதீங்க, அப்படிதான் இருக்கும் வாழ்க்கைன்னா. சந்தோஷமா இருக்கணும், அடுத்து கோவப்பட்டு வாங்க.
7: வாழ்க்கைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இறப்பதும் இறப்பதும் இடப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல யாருக்கும் துரோகம் கெடுதல் நினைக்காம கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அப்படி வாழ்ற

0: கோபமே வரலையே, சவுண்ட மாத்தி பேசினா கோபம் வந்துருச்சோ.
1: கோபப்பட வேண்டாம், வாழ்க்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியே கோபப்பட வேண்டாம்,
0: வராதா இருக்கும்.
1: பிரசாந்த் வந்து கோவப்படாத மனுஷனா இருக்கலாம், நான் உண்மையான மனுஷனா இருக்கலாம் இல்லையா? சரி பிரசாந்த், சூப்பரா அழகா சொன்னீங்க. இந்த மூன்று சுற்றுகளும் கலக்கலா சொன்னீங்க, அசத்தல சொன்னீங்க.
0: நன்றி, நன்றி
2: இருவருக்கும், நன்றிகள்.
1: நன்றி.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: வணக்கம், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
7: நாகர்கோவில் தான் பேசுறேன்.
1: பிறப்புக்கும்
7: இறப்புக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவதும் கெடுதல் செய்வதும் நான் என்ன வாழ்வதை வாழ்வதுதான் பொன்னான வாழ்க்கை. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதுதான் வாழ்க்கை.
0: நீங்களே ஒரு டயலாக் எழுதி நீங்க பேசுறீங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு என்னதுன்னு நினைக்காம, கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். சொல்லுங்க,
1: ஒருது சொல்லிட்டீங்க தான், இனி போ
7: அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண கெடுதல் பண்ணவங்களும் நான் என்ன வாழாம பொன்னான வாழ்க்கை.
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை.
7: என்ன
1: தெரியுமா சொல்லுங்க, சொல்லிக்க கூடாது. கோபம், கோபம்.
7: நான் என்ன வாழாம பொன்னான வாழ்க்கை, சந்தோஷமா வாழறதுதான் வாழ்க்கை.
0: கோபம் வராது, அதனால முயற்சி எடுத்தாங்க. பாராட்டுகள்.
7: நன்றி,
0: நன்றி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நாள்லயும் யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம, நான் தான் பெருசு நினைக்காம எல்லாரோடையும் கூடி சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை.
1: இது வந்து சிரிச்சு, ஓ சிரிச்சுட்டு சொல்லிருக்கீங்க. அது
2: அப்படி வாழ்ற வந்தா உண்மையான மனுஷன்.
1: நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன கோபத்துல சொல்றீங்களா, சிரிச்சிட்டு சொல்றீங்களா, என்ன சொல்ல போறீங்கன்னு அப்படி எதிர்பார்த்திருந்தோம், லாஸ்ட் சிரிச்சிட்டாங்க.
2: நீ அழுதுட்டே சொல்லுங்கம்மா.
0: இறப்புக்கும் இடையில கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த வாழ்க்கை அந்த இடப்பட்ட நாள்ல யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம, நான் தான் பெருசு பெருசு நினைக்காம, பிறரு கூட சேர்ந்து சந்தோஷமா கூடி மகிழ்ந்து சந்தோஷமா வாழ்றதுதான் உண்மையான கெடுதல் செய்யாம, துரோகம் பண்ணாம, வெறுப்போ நினைக்காம,
1: மறுமாரங்கள் முயற்சி பண்ணுங்க.
3: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
5: 12th முடிச்சிட்டீங்களா, 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
6: AGK College of Arts and Science, autonomous NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
2: வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார்.
2: இங்க இருந்து இப்ப யார் பேசுறீங்க?
7: பறக்கையில இருந்து அமீர் ஹுசைன் பேசுறேன்.
2: பேர் என்ன சார்?
7: பறக்கையில இருந்து அமீர் ஹுசைன்
2: பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
7: சொல்லட்டுமா?
1: சத்தல் சட்டு.
7: வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியுமாடா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்சம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் தான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம, தானுங்கிற நினைப்பு நிலம வாழக்கூடிய அதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்டா, அதை தெரிஞ்சுக்க.
2: சரி, டயலாக் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மாத்துனீங்க.
7: ரெண்டாவது கோவப்பட்டு சொல்லிட்டேன்.
2: அழுதுட்டே சொல்லுங்க.
7: அழுதுட்டே சொல்லுங்க. வாழ்க்கை என்ன தெரியுமாடா, உனக்கு பிறப்புக்கு இடப்புக்கு இடையில கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் தான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம, தான் தான் நினைக்காம வாழணும்டா. அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம, துரோகம் பண்ணாம, தான் நான் நினைக்காம வாழண்டா. அவன் தான் உண்மையான மனுஷன், நீ இருக்கேடா மனுஷா.
5: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
8: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 10:53 கேட்டுட்டே இருக்கீங்க. இது
1: குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: நேரலை நிகழ்ச்சியில வந்து நேர்கள் 2 சூப்பரா முடிச்சிட்டோம் இல்லையா, 3rd சுற்றுக்கு போக போறோம்.
1: கலக்கல் சுற்று
0: கலக்க போறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்,
1: என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
0: செலக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எழுதுகோல் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணி
1: தலைப்பாகவே மாறி நேர்கள் பேசணும். எழுதுகோல் அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பு.
0: முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. இணைப்புல வந்த உடனே நீங்க பேசிடலாம். சொல்லுங்கய்யா.
2: அதாவது எழுதுகோல்.
0: ஆமா,
2: எழுதுகோல் தான் உலகத்துக்கு அச்சாணியாக உள்ளதே. எல்லோரும் படித்து வாழ்க்கையில் முன்னேறி வாழ்க்கையின் உச்சபட்ச நிலையை
1: அடைந்துள்ளனர்.
2: பிறந்த குழந்தை முதல் கடைசி வரை உள்ளவங்க எல்லாம் எழுதுகோலை வச்சுதான் வாழ்ந்து இருக்காங்க. எழுதுகோல் உலகத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. வாழ்க்கை.
1: நன்றி நன்றி ஐயா. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: யாரும் பேசுறீங்கம்மா?
3: நான் தோவாளையில இருந்து தங்கா எழுதுகோல்
0: பேசுறேன். சூப்பரா வந்துட்டீங்க, சொல்லுங்கம்மா பேசுங்க.
3: ஆமாமா, நான் வந்து எழுதுகோல் கூட எப்படி தெரியுமா இருந்தேன், இங்கு மையால எழுதிட்டு இருந்தோம்மா. இப்ப போக போக போக போக நான்

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். பேர் சொல்லுங்க சார்.
1: நான் கவர்குளம் தெரிவிலை கனகர எழுதுகோலாய் மாறி பேசுறேன்.
2: பேசுங்க சார்.
1: நான் எழுத்தாளர்களின் ஆயுதம், எழுத்துக்களின் தூரிகை, கற்போரின் மனதை காயப்படுத்தாதவரை காவியம், காகிதங்களின் வளம் வந்து கலை பல கூறும் ரதம், பேரிகை முழங்க போர் முரசு கொட்டும் மன்னர் காலத்து தூதுகர் முதல் திரைக்கதை படைக்கும் இந்திய கதாசிரியர் வரை தரங்களில் தவழும் குழந்தை, எத்தனையோ புத்தகங்களை உலகுக்கு காட்டிய எழுதுகோள் நான். நன்றி.
0: கவிதை வடித்த எழுதுகோளுக்கு நன்றி.
2: ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது நம்ம வந்து இப்பதும் அந்த டைட்டில் சொன்னோம்,
0: உடனே அதுக்கான கவிதை எழுதி
2: டைம் கொடுக்கல, ஈஸியா அழகா சொல்லிட்டாங்க. அருமை. பாராட்டுகள், பாராட்டுகள்.
0: நன்றி, நன்றி.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம். நீங்க யார் பேசுறீங்க?
3: சவரிமாய் வடக்கு கோணம் எழுதுகிறேன் சார்.
2: சொல்லுங்க மேம், பேசுங்க
3: சார். நான் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல சார்.
2: அப்படியா?
3: அவ்வளவு மதிப்பு எனக்கு.
2: ஓஹோ.
3: எழுதுகோல் இருந்தா மட்டும்தான் எல்லா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் மேம். அவ்வளவுக்கு எனக்கு பவர் உண்டு. பாத்தீங்கன்னா நிறைய பேரு பாக்கெட்ல வச்சிருப்பாங்க என்ன, அது மாதிரி பொக்கிசமா வச்சிருப்பாங்க, அவ்வளவு பத்திரம் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: சரி, நன்றிமா. நன்றி, நன்றி,
2: நன்றிமா.
0: வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல நிலமறி ஆவல். உங்க பேர் சொல்லுங்க சார். வசல
4: சோனங்காடு முத்தாசாரி குமரி மாவட்டம்.
2: சீக்கிரம் சொல்லுங்க சார்.
4: எழுதுகோல் இருக்குதுல, நான் திருவள்ளுவர் கரத்துல இருந்து அழகாய் 1830 குரல் அழகாய் இருந்தேன். ஒவ்வொரு மக்களும்
0: வாங்கிருக்காங்க.

0: குண்டக்க மண்டக்க நேர நிகழ்ச்சியில் மூன்று சுற்றுகளிலும் பங்கேற்று சிறப்பித்த எல்லா நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றி ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: பதனஸ்ரீ பரமேஷ்,
0: வி சுகுமார். வணக்கம் நேயர்களே.

0: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்டம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா.
3: வடக்கன்குளம் ஜாய் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜாய் யூனிவர்சிட்டி வடக்கன்குளம்.
5: இப்போதான் 12th முடிச்சேன், மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம் யோசிச்சிட்டு இருக்கேன்.
6: ஸ்ட்ரைட்டா ஜாய் யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிடு.
5: ரியலி, என்ன ஸ்பெஷல் அங்க?
6: பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிகாம்ல ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஹையர் ஸ்டடிஸ் பிளான் பண்றவங்களுக்கு எம்பிஏவும் இருக்கு. ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் கூட இருக்கு. ரிசர்ச் கூட பண்ணலாம்.
5: வாவ், யூஜி இருந்து பிஹெச்டி வரைக்கும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
6: அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டி, இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் டீச்சிங் மெத்தட்ஸ், கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஏசி பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சூப்பர் ஆக்டிவ் கேம்பஸ் லைஃப்.
5: அதெல்லாம் ஓகே, கேரியர் கிடைக்கணுமே.
6: அதுக்கு தான் ஜாய் யூனிவர்சிட்டி ஸ்பெஷலே. ஆல்ரெடி டாப் கம்பெனிஸ் கேம்பஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சருக்கு ஃபுல் சப்போர்ட்.
5: அப்போ பிசினஸ்க்கு ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாய் யூனிவர்சிட்டி தான். ஜாய் யூனிவர்சிட்டி, லேர்ன் டுடே லீட் டுமாரோ.
2: கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக வளாகத்திலிருந்து நமது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ் நவரத்னா, உடன் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, எம் ஆஷா. வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் வதனா. வதனா எப்படி இருக்கீங்க?
2: நலம், நலமா இருக்கோம். எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
7: ஓகே, நாங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு வழங்கக்கூடிய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில நம்ம இருக்கோம். நம்ம கூட வந்து ஜாய் யூனிவர்சிட்டியில இணைச்சிருக்காங்க. படிக்க வைக்கணுமா ஜாய் யூனிவர்சிட்டி வாங்க.

0: பெரியாளானுமா ஜாயின் சுத்திவாங்க. ஒரு மணி நேரம் இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் போகும்போது நிறைய வந்து சிபிஎம் அப்புறம் பிசினஸ் மேக்னட் எல்லா பீப்புள்ஸும் விடாம ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா காமிச்சிருக்கோம். நம்ம அவங்களதான் மீட் பண்ணுவோம் சரியா. நம்ம கல்லூரிகள் நிகழ்ச்சியில என்னென்ன கொண்டு போக போறோம், எப்படி நம்ம கொண்டு போக போறோம்,
1: அதுதான் சஸ்பென்ஸ். போக போகதான் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே கொண்டு போக போறோம்.
0: சரி, அதுக்கு முன்னாடி காலேஜோட நிர்வாகத்துல இருந்து யார் இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுமா?
1: கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் குமரி எஃப்எம் 101 நேயர்கள் எல்லாருக்கும். ஜாய் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பா அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். நான் டாக்டர் பினி மாரின், டீன் அகாடமிக்ஸ் ஆஃப் ஜாய் யூனிவர்சிட்டி பேசுறேன். எங்க ஜாய் யூனிவர்சிட்டி ஆக்சுவலி வடக்கன்குளம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், கன்னியாகுமரியும் திருநெல்வேலியும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கு. ஜாய் யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா 9 ஸ்கூல்ஸ் இருக்கு. School of Computational Intelligence, School of Engineering, School of Pharmacy, School of Law, School of Management, School of Life and Health Sciences. அப்படி 9 ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. ஐஏஎம், ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி ரொம்ப ரெப்யூட்டடான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்து வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குமரி எஃப்எம் 101 மூலமா ஸ்கூல் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் சார்பா உங்க எல்லாத்தையும் பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இங்க, பிகாம், பிபிஏ, எம்பிஏ. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி பண்ணணும்னா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்லேயே பிஹெச்டி பண்றதுக்கான எல்லா வித வசதிகளையும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஜி சேர்ந்ததுலேருந்து அவன் ரிசர்ச் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் எல்லா வித ஃபெசிலிட்டிஸும். ஏன் இங்கே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து எங்கள் சான்சலர் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனரபிள் சான்சலர் டாக்டர் எஸ்வி ஜாய்ராஜா சார் வந்து இந்த கேம்பஸை வெளிநாடுகளில் வந்து எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் ஸ்மார்ட் போர்ட்ஸும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸும், ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு பிளேஸ்மெண்ட்க்கு எந்த மாதிரி எஜுகேஷன் தேவையோ அவ்வளோ விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக நிறைய கம்பெனிஸ் நம்ம கேம்பஸை விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் இயர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் கேம்பஸ்.
0: தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நாகர்கோயிலேருந்து மதக்கன்குளம் வந்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த ஜாயின்ஸ் யூனிவர்சிட்டியில ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டு அழகாக எங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கேம்ஸ் ஷோ மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். என்ன கேம்ஸ்ன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃபன் இருக்குது, சாங்ஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? சத்தமா கேட்கல. ஓகே மேம்,
2: நினைக்கிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
1: காலேஜ் லைஃப் முக்கியமா இல்ல படிப்பு முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி, இல்ல இல்ல எங்களுக்கு கலாட்டா தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஜா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நாங்க இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். உங்க பெயர் சொல்லுங்க.
3: சந்தியா மேம்.
1: என்ன டிபார்ட்மெண்ட்?
3: எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர்.
1: உங்க பெயர்?
3: ஸ்வாதி.
1: என்ன படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் எம்பிஏ.
1: ஒரே டிபார்ட்மெண்ட் தான். உங்க பேரு?
3: பாட்டு பாட போறோம்.
1: சரி, சூப்பரா பாடுங்க, கேட்கலாம்.
3: ஜூன் போனா ஜூலை காற்று கண் பார்த்தால்

0: அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சோ சூப்பரா பாடுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓ போட்டுடலாமா? ரொம்ப சூப்பரா சவுண்ட் பயங்கரமா கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம்.
1: அடுத்ததான் நம்ம வந்து இந்த குரூப்பை வந்து ரெண்டா பிரிக்க போறோம். அதாவது ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு நம்ம இதுல என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சோ கேட்டுட்டே இருங்க மக்களே. ஆக்சுவலா இங்க வந்து ஏ டீம் பி டீம் அப்படின்னு ரெண்டு டீம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்ல இருந்து அவங்க வந்து பாடணும் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் டீம் ஏ டீம். ஏ டீம் எல்லாருமே இந்த பக்கம் வந்துருங்களே. ஏ டீம் வாங்க, எல்லாருமே இங்க வாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க.
0: டீம் எல்லாம் வந்துட்டாங்க. வரிசையா நம்ம அவங்க கிட்ட அவங்களோட பேர் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம், உங்க பேர்? புரியவே மாட்டேங்குது.
1: ஓகே, நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னதுன்னா மியூசிக் கலாட்டா. என்ன செக்மெண்ட்?
2: மியூசிக் கலாட்டா.
1: இது வந்து ஒரு ஃபன் மியூசிக் கேம். ஓகேவா? உங்களை வந்து இப்ப நாங்க ரெண்டு டீமா பிரிச்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்போம். அந்த வார்த்தையை வச்சு நீங்க என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ அந்த பாட்டெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளால நீங்க பாடும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் மழை அப்படின்னு நாங்க சொன்னோம்னா மழை வச்சு என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளால டீம் ஏ ஃபர்ஸ்ட் பாடணும், செகண்ட் டீம் பி பாடணும். யார் அதிகமா பாடி இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க பிரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க, கிளாஸ் கொடுப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ டீம் விளையாடுறீங்களா?
0: டீம் பி நம்ம இன்னும் இது பண்ணவே இல்லையே, இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. டீம் பி எங்க இருக்காங்க? உங்க பேர்?
3: வர்ஷித் குமார்.
0: எந்த இயர் படிக்கிறீங்க? செகண்ட் இயர்
3: பிபிஎம்.
0: படிப்புல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஓகே,
3: ஜெயபிரகாஷ்.
0: என்ன படிக்கிறீங்க?
3: பிபிஏ செகண்ட் இயர்.
0: என்ன கிளாஸ்
3: படிக்கிறீங்க?
0: அவங்க பேசுறது எனக்கே கேக்கல, ஆனா கண்டிப்பா ரேடியோ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நம்புறோம். சோ இப்ப டீம் ஏக்கு போயிடலாம், அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துடலாம், அவங்க அதை பத்தி பாட போறாங்க, கேட்போம்.
1: ஓகே, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னதுன்னா கண்கள். கண்கள் வச்சு நீங்க ஒரு நிமிஷத்துல என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க பாடலாம்.
4: கண்கள் இரண்டா, கண்கள் இரண்டா, என்னை கட்டி இழுத்தாய்.
1: அடுத்து அடுத்து
4: கண்ணாகி கட்டி வந்த பொண்ணு, கண்ணாலே வச்ச கண்கள்.
1: கண் வச்சு கண்கள் அப்படி எல்லாம் பாடலாம்.
4: என் கண்ணுக்குள்ள கத்தாத, நெஞ்சுக்குள்ள நச்சாத, சொல்லே போதும் சொல்லே

0: அடுத்து அடுத்து உங்க டைம் போயிட்டே இருக்குது.
1: ஏதோ

பாட்டு.

0: அழகா அது கண்ணுக்குள்ள நிக்கிறிய காதலியே, உன்னை விட்டா யார் துணையே, என் மனதும் ஏதோ என்னிடமில்லை, வேண்டியே உன்னிடம் நினைத்தேனே.
1: சரி, அழகா ஏழு பாட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். இனி டீம் பி சந்திச்சிடலாம். டீம் ஏ வந்து ஏழு பாட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப டீம் பி உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த டாபிக் வந்து
2: என்னதுன்னா
3: பூ. இந்த ரோசா பூ
1: பூ வச்சு நீங்க பாட்டு பாடிட்டே
4: பூ பூக்கு முகத்தை.
1: சரி பரவாயில்ல, அவங்க ஏழு கண்டுபிடிச்சாங்க, நீங்க மூணனா கண்டுபிடிச்சிருக்கீங்க. திரும்பியும் டீம் ஏக்கு போகலாமா? டீம் ஏக்கு அடுத்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு, அடுத்து கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து நிலா. நிலா வச்சு நீங்க பாடணும். அடுத்து ரெண்டு பாட்டு தானா, வேற ஏதாவது? இல்ல நாங்க பாடியே தீர்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டைம் போயிட்டே இருக்குது. நில்லாமல் ஓடிவா.
5: நீலா நீலா நீ வருவா.
1: ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க மூணு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப டீம் பி கிட்ட போகலாம். டீம் பி உங்களுக்கான அந்த டாபிக் மழை.
6: என் விழிகளில் தெரியுது
1: சரி, டீம் பி வந்து நாலு பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏழு பாட்டு கண்டுபிடிச்சாங்க, நீங்க மூணு பாட்டு கண்டுபிடிச்சீங்க. செகண்ட் ரவுண்ட்ல அவங்க மூணு பாட்டு கண்டுபிடிச்சாங்க, நீங்க நாலு பாட்டு கண்டுபிடிச்சீங்க. அப்ப யார் அதிகமா பாடி இருக்காங்க? டீம் பியா இல்ல டீம் ஏ? டீம் ஏ. சோ டீம் ஏக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க.
7: சூப்பர் சூப்பர், ரெண்டு டீமும் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. நூறு கதைகள் சொல்லும் சுவர்களும் ஆயிரம் கால் தடங்களை பதித்த பாதைகளும் கொண்ட அறிவின் ஆச்சரியம் தான் இந்த கல்லூரி. இந்த அழகான கல்லூரி வளாகத்துக்குள்ள நாங்களும் இணைச்சு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்னதா ஒரு கமர்ஷியல் பிரேக் வருது, அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கல்லூரிக்குள்ளே போகலாம்.

0: கேட்டது டிராகன் திரைப்பட பாடல். நேரம் 11:23. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜாய் யுனிவர்சிட்டி வடக்கன்குளம்.
2: இப்போதான் 12th முடிச்சேன், மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: ஸ்ட்ரைட்டா ஜாய் யுனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் என்டர்பிரெனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிடு.
2: ரியலி? என்ன ஸ்பெஷல் அங்க?
3: பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிகாம்ல ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்றவங்களுக்கு எம்பிஏவும் இருக்கு. ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் கூட இருக்கு. ரிசர்ச் கூட பண்ணலாம்.
2: வாவ், யூஜி இருந்து பிஹெச்டி வரைக்கும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்டி, இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் டீச்சிங் மெத்தட்ஸ், கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஏசி பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சூப்பர் ஆக்டிவ் கேம்பஸ் லைஃப்.
2: அதெல்லாம் ஓகே, கேரியர் கிடைக்கணுமே.
3: அதுக்கு தான் ஜாய் யுனிவர்சிட்டி ஸ்பெஷலே. ஆல்ரெடி டாப் கம்பெனிஸ் கேம்பஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சருக்கு ஃபுல் சப்போர்ட்.
2: அப்ப பிசினஸ்க்கு ஸ்கூல் ஆஃப் என்டர்பிரெனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாய் யுனிவர்சிட்டி தான். ஜாய் யுனிவர்சிட்டி, லேர்ன் டுடே லீட் டுமாரோ.
0: கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். குமரி FM 101 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஜாய்.

0: கல்லூரி வந்தால் லைட் கலர் ஆகும், நண்பர்கள் சேர்ந்தால் டேஸ் சூப்பர் ஆகும், கடைசி வரைக்கும் மறக்க முடியாது இந்த கல்லூரி மெமரி என்றும் போகாது. சிரிப்பு சந்தோஷமும் ஃபுல் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு, இந்த வைப மிஸ் பண்ணாதீங்க நேயர்களே. அடுத்ததா ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது என்ன செக்மெண்ட் அப்படிங்கறத முத்துவானந்தி மேம் சொல்லுவாங்க.
1: கலாட்டா ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட் சூப்பரா பாட்டு கவிதை அப்படிலாம் பாடி அசத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதுல அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு, இதுல என்னன்னா பொருட்கள் பேச ஆரம்பித்தால், இதுதாங்க ரவுண்டோட டாபிக் டாபிக் நேம். சோ இதுல என்ன அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா என்னெல்லாம் சொல்லும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம், நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண் என்ன பேசும், உங்களை பத்தி என்ன சொல்லும், ஐயோ வந்துட்டாண்டா ஒழுங்கா எழுதிடா இல்ல மண்டையிலேயே அடிப்பாண்டா அப்படின்லாம் சொல்லும் இல்லையா, அத மாதிரிதான் நாங்க கேட்க போறோம். அதுக்கு அழகா நீங்க ஆன்சர் பண்ணணும், சரியா? சோ இப்ப க்வெஸ்சன் கேட்க போறோம், இப்ப எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சோ எல்லாரும் எக்ஸாம் எழுத ஹாலுக்கு போயாச்சு, பெல்லும் அடிச்சாச்சு, ஹால் சூப்பர்வைசர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க. நீங்க போர்டு போட்ட ரோடு போடு அப்படிங்கிற மாதிரி பேப்பர்லாம் மாஞ்சிடலாம் போட்டுட்டு இருக்கீங்க, எழுத உட்காரதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, கரெக்டா 10 o'clock ஆயிடுச்சு, பேப்பர் வந்தாச்சு, க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்தாச்சு. சோ க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே அந்த க்வெஸ்சன் பேப்பர் உங்களை பத்தி என்னெல்லாம் பேச போகுது அதைத்தான் நீங்க இப்ப சொல்ல போறீங்க. அவங்கள்ட்டையும்

0: தமிழ் ஒண்ணு வாயில ரொம்ப அழகா விளையாடுது. நாற்காலி அழகா சொல்லிட்டீங்க. கரும்பலகை கரும்பலகை பிளாக் போர்ட் பிளாக் போர்ட் இருக்கு இல்லையா,
1: கையில
2: கையில
0: கையில கையில பம்புருக்க கையில பம்புருக்க. ஓகே சூப்பரா இருக்குல்ல.
1: சரி அழகா இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஓ போட்டுலாமா? அடுத்ததா நம்ம கிட்ட இங்க வந்து பாடுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய பேர் எல்லாம் மட்டும் சொல்லிடுறீங்களா?
0: சொல்லுங்க.
1: உங்க பேரு?
0: பிரவந்திதா.
1: உங்க பேரு? உங்க பேரு?
2: லட்சுமி.
1: உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரு? என்ன பண்ண போறீங்க? சத்தமா சொல்லுங்க. பாடுறீங்களா?
2: கண்மணி அன்போடு அச்சமே சௌக்கியமே
3: எந்த சோகமும்

ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே பாடுறீங்களா? பாடுங்க பாடுங்க. இது ஓகே அம்மா? ஓகே பாடுங்க.

because

சொல்றீங்களா?

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஓ கொடுத்துடலாமா? காது கிளியர் அளவுக்கு ஓ கொடுத்துட்டாங்க. சோ இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாலியா பண்ண ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க. சரியா, நீங்க எந்த இயர் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட்
0: இயர் எம்பிஏ. எந்த செமஸ்டர்? பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன், எல்லாரும் யோசிச்சிட்டீங்க இல்லையா? எந்த செமஸ்டர் இயர்னா நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், எந்த செமஸ்டர் அப்படின்னா டக்குனு யோசிச்சு போறையோ அதுதான் தெரியணும். சரி, இன்னொரு கொஸ்டின், இதுல வந்து இந்த செமஸ்டர்ல எத்தனை பேப்பர் இருக்கு?
2: ஆறு பேப்பர், ஒண்ணு வந்து சாக்கி.
0: பிள்ளைங்களா ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நான் இதுல எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு நினைச்சேன், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. வெளிய போறப்ப இங்க இருந்து எதை கண்டிப்பா, இங்க இருக்க எதை கண்டிப்பா மிஸ்
2: பண்ணுவீங்க?
0: இப்ப நம்ம எல்லாருமே ஒரு கான்டாக்ட்ல இருந்துட்டே இருப்போம். வேற இந்த காலேஜ் அட்மாஸ்பியர்ல எதை மிஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் வேணும். எல்லாருக்குமே ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேரு சேர்ந்து ஞாபகம் இருக்கும். அடுத்து காலேஜ்னா படிப்பு மட்டும் இல்ல, வேற நிறைய பாடங்கள் மற்றும் அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அனுபவம்?
1: ஒன்னாதான் பேச ஆரம்பிச்சோம், அப்பதான்
0: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க.
2: காலேஜ்ல இப்ப அப்படின்னாலே கனவுகள் எல்லாம் கையில நடக்கிற வயசு, நண்பர்கள் எல்லாரும் குடும்பமாக மாறக்கூடிய பிளேஸ், அசைன்மெண்ட் முடிக்காம டென்ஷன் இருந்தாலும், அட்டெண்டன்ஸ் குறைஞ்சாலும், லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்த நினைவுகள் மட்டும் எப்போதும் பத்து பிளேஸ் தாங்க. திருப்பவும் சந்தோஷமும் ஃபுல் ஸ்பைன்ல போயிட்டு இருக்கு.

0: கேட்டது ஹாய் நன்னா திரைப்பட பாடல். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜா யூனிவர்சிட்டி வடக்கன்குளம்.
2: இப்போதான் 12th முடிச்சேன், மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம் யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: ஸ்ட்ரைட்டா ஜா யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிடு.
2: ரியலி? என்ன ஸ்பெஷல் அங்க?
3: BBA லாஜிஸ்டிக்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், BCOM ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்றவங்களுக்கு MBAவும் இருக்கு. HR மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் கூட இருக்கு. ரிசர்ச் கூட பண்ணலாம்.
2: வாவ், யூஜி இருந்து PhD வரைக்கும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டி, இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் டீச்சிங் மெத்தட்ஸ், கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், AC பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சூப்பர் ஆக்டிவ் கேம்பஸ் லைஃப்.
2: அதெல்லாம் ஓகே, கேரியர் கிடைக்கணுமே.
3: அதுக்கு தான் ஜாய் யூனிவர்சிட்டி ஸ்பெஷலே. ஆல்ரெடி டாப் கம்பெனிஸ் கேம்பஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சருக்கு ஃபுல் சப்போர்ட்.
2: அப்போ பிசினஸ்க்கு ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாய் யூனிவர்சிட்டி தான். ஜாய் யூனிவர்சிட்டி, லேர்ன் டுடே, லீட் டுமாரோ.
0: கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். வணக்கம்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஜாய் யூனிவர்சிட்டி. நாங்கதான் என்னதான் நாங்க சொன்னாலும் அவங்க வாயாலையும் கேட்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்னது? அடுத்ததான் நம்ம என்ன என்ன நிகழ்ச்சி பண்ண போறோம் அதை பத்தி
5: நாங்க ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கோம்.
4: ஓகே ஓகே, பாடுங்க கண்டிப்பா.
5: ஓகே. Yeah, man.

0: சூப்பரா பண்ணீங்க, அடிபொழியானு. ஓகே, அடுத்ததான் நமக்கு வந்து அடுத்த செக்மெண்ட். ஓகேவா, அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விடை தேடும் விடுதலை. அது விடை தேடும் விடுதலை, டீம் எல்லாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னதுன்னா, கைகளில் தவியும் குழந்தை நான், பதிலை தேடி வரும் அறிவியல் நான், தேவை முடிந்ததும் பூட்டி வைத்துவிடும் படைப்பு நான், நான் யார்? புத்தகம். கரெக்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓப்படுங்க. சரி, அடுத்ததான் கொஸ்டின், கண்ணால் பார்த்துவிட முடியாது ஆனாலும் ஒவ்வொரு வீட்டிலும் முதன்மையாக இருப்பேன், தொட்டு முத்தமிட நாடினால் நீரலே பறித்து விடுவேன், நான் யார்? மறுபடியும் சொல்லணுமா? தன்னால் பார்த்துவிட முடியாது ஆனாலும் ஒவ்வொரு வீட்டிலும் முதன்மையாக இருப்பேன், தொட்டு முத்தமிட நாடினால் உயிரையே பறித்து விடுவேன், நான் யார்? கரெக்ட். ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. அடுத்ததான், முகமுண்டு ஆனால் கண்ணோ மூக்கோ இல்லை, முகமுண்டு ஆனால் கண்ணோ மூக்கோ இல்லை, வாய் உண்டு ஆனால் காற்றையே உணவாக கொள்வேன், நான் யார்? எல்லாமே கரெக்டா சொல்லிட்டேன். சரி, இப்போ ஒரு பண்ணி இது போகலாமா? பண்ணலாம். ஓகே, மேக்ஸ் கிடையாது ஆனா மேக்ஸ் மாதிரி தான். ஓகேவா, ஆட் நம்பரை ஈவன் நம்பரா மாத்தணும். ஓகேவா, ஆட் நம்பரை ஈவன் நம்பரா மாத்தணும். நீங்க நம்பர் நேம்ஸ்ல அத வந்து ஆட் நம்பரா இருக்கும், அத வந்து ஈவன் நம்பரா மாத்தணும். நீ எப்படி மாத்தலாம் யோசிங்க, யோசிங்க. அதாவது நம்பர் நேம்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: காலையில் அவசரமான நுழைவும் மாலையில் பெரிய மனமில்லாத விளையாட்டும் நடக்கும் மாயர் கண்ணாடிதான் இந்த கல்லூரி. அப்படிப்பட்ட கல்லூரியான ஜாய் யூனிவர்சிட்டி கல்லூரி வளாகத்துல நம்முடைய கல்லூரி கலாட்டம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு அவங்க சோலோ சாங் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் என்ன, என்ன பாட போறாங்க அப்படின்னு கேட்டலாம். அவங்க பேர்
2: சொல்லுங்க.
1: எந்த டிபார்ட்மெண்ட்? ஓகே, பாட ரெடியா இருக்கீங்களா? பாடலாம்.
2: கையிலே வானைய

0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பாடிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஓ சொல்லிடலாம். சோ இப்ப அடுத்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு பாட்டோடைய லிரிக்ஸ வந்து கவிதையா சொல்ல போறோம். நீங்க அது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டேன் கண்டேன் என்னுடைய அவளை, தந்தேன் தந்தேன்
1: கண்டேன் என்னுடைய அவளை,
0: உள்ள பாருங்கப்பா பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன்
1: என்னது.
0: ஓகே, அடுத்து ஒரு ஆயிரம் வானவில்லை உன் பூவிழி காட்டுதடி, அத சத்தம் நீ மறச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. சூப்பரா பாடுறீங்கப்பா, எல்லாருமே ரொம்ப அழகா பாடுறீங்க. அடுத்து கரை நீதியிலே இரு பாதமாய் மா பாடலாம், மௌனமாய் தேடலாம், கடல் நீதியிலே விழும் கூறலாய் நாம் கூறலாம். கரை நீதியிலே இரு பாதமாய் மா பாடலாம், மௌனமாய் தேடலாம், கடல் நீதியிலே விழும் தூறலாய் நாம் தூறலாம். சரி இல்லையா, கூப்பிடுக்கலாமா? சிவகார்த்திகேயன் படம். ஆமா,

சுப்ரதாப்தி ஜெயன் வந்து ஒரு மிலிட்ரி ஆபீசரா வந்த படம். கரை நீதியிலே இரு பாதமாய் வாழலாம், மௌனமாய் தேடலாம், கடல் நீதியிலே விடும் தூரலாய் நாம் தூரலாம். இல்ல மின்னலே

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடிட்டாங்க. லப்பர் பந்து படத்துல இருந்து இப்ப அடுத்ததா நம்ம ஜாய் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நமக்காக ப்ரோக்ராம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேர்லாம் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: டாக்டர் ஹனிஷா, இங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: முத்துக்குமாரி, நான் ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறாங்களா? பாடுங்க பாடுங்க, கேட்கலாம். பாருங்க பாடுங்க.
1: அவங்களுக்கு லிரிக் மறந்துட்டான்.
2: என்னோட

சந்தோஷமா ஓட லேர்னிங் நடக்கும்.

0: and lead tomorrow. Okay, இவ்வளவு அன்பு எனர்ஜியும் கொடுத்த உங்க எல்லாருக்குமே குமரி அப்பா வாடி ஹீரோ அன்பு அருமாக நன்றி. இப்ப நம்ம என்ன இருக்கோம், இப்ப நம்ம எங்க இருக்கோம் நிகழ்ச்சியில, இதுவரை உங்களோடு நவரத்னா இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல மெமரிஸ் கொடுத்திருக்கோம் நாங்க நம்புறோம். மீண்டும் இன்னொரு சூப்பர் நிகழ்ச்சியில சந்திப்போம் நேயர்களே. Until then, stay happy, stay energetic. Bye bye.
1: நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலியுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் இதுவரை வடக்கன்குளம் ஜாய் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வழங்கிய கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜாய் யூனிவர்சிட்டி வடக்கன்குளம்.
4: இப்போதான் 12th முடிச்சேன், மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம் யோசிச்சிட்டு இருக்கேன்.
5: ஸ்ட்ரைட்டா ஜாய் யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிடு.
4: ரியலி, என்ன ஸ்பெஷல் அங்க?
5: பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிகாம்ல ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்றவங்களுக்கு எம்பிஏவும் இருக்கு. ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் கூட இருக்கு. ரிசர்ச் கூட பண்ணலாம்.
4: வாவ், யூஜி இருந்து பிஹெச்டி வரைக்கும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
5: அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டி, இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் டீச்சிங் மெத்தட்ஸ், கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஏசி பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சூப்பர் ஆக்டிவ் கேம்பஸ் லைஃப்.
4: அதெல்லாம் ஓகே, கேரியர் கிடைக்கணுமே.
5: அதுக்கு தான் ஜாய் யூனிவர்சிட்டி ஸ்பெஷலே. ஆல்ரெடி டாப் கம்பெனிஸ் கேம்பஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சருக்கு ஃபுல் சப்போர்ட்.
4: அப்போ பிசினஸ்க்கு ஸ்கூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாய் யூனிவர்சிட்டி தான். ஜாய் யூனிவர்சிட்டி, லேர்ன் டுடே, லீட் டுமாரோ.
1: கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்திலிருந்து வழங்கியவர்கள் நமது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ் நவரத்னா, அவர்களுடன் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, எம் ஆஷா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.

0: FM 101 கேட்க கேட்க கொண்டாட்டம். இது உங்கள் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. நிரலியினே நிகழ்ச்சியின் நிரல் கேட்போம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ்.

0: அருகில் மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நமது குமர பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமொழி வாழ்வோம் மருத்துவத் தொடரில் கோடைக்கால வெப்பத்தால் ஏற்படும் வேர்க்குரு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். 12:55 திரை இசை கேட்கலாம். பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் உங்களின் அந்த கால நினைவுகள். பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். சதம் கண்ட சகாப்தம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் ஜோன் செல்லம் அவர்கள். மாலை 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரத நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 திரை எண்ணோன். 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை கேட்கலாம். 7:00 எண்ணிசை நேரம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தம்மத்தகோணம் டி அனிதா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் நுண்ணோட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 நாடகம் மலர். கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்முலை கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு என் ஜி ராஜப்பா. நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நமது பண்பலையில் ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள். நமது பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. குமரப்பண்பலை 101 அடுத்த நேரலை நிகழ்ச்சியாக பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் உங்களின் அந்த கால நினைவுகள் பத்தி தான் எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைய தொலைபேசி எண்கள் உங்கள் நினைவிற்கு 2602-4902-9072 இணைப்பெண்ணாக 04652 அலைபேசி எண் 8903257039. தெற்கு கடலோரம் இசை அலையாய் உங்கள் குமரி FM 101 என்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. A 2-day BRICS foreign ministers meeting got underway in New Delhi today. The meeting is being chaired by External Affairs Minister S. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partner nations are participating.

ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10:30 ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிப்போம் மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில். பேச்சு என்பது ஒரு கலை. எப்படி பேசுவதும் பேச்சல்ல, அப்படித்தானே? நமது பேச்சானது கேட்பவர்களுக்கு மன அமைதியை தரதாகவும் ஆர்வத்தை தோன்றதாகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கணும். இங்கே இவரது பேச்சு பற்றி குழப்பமே இல்லை. பேசுவது யார் அப்படிங்கறதுலதான் இங்கு சந்தேகம். மனம் நிறைய மதுரமொழியில் முதல் பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பணத்தோட்டம் திரைப்பட பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் வரிகளில் கேட்போம்.

0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: கோடைக்காலம் அப்படின்னாலே வேர்க்குறது வருது, வழக்கம் அப்படிதானே. 12:50 இன்றைக்கு நலமை வாழ்வு மருத்துவத்துடன் கோடைக்கால வெப்பத்தால் ஏற்படும் வேர்க்குறு பற்றிய தகவல்களை இன்னைக்கு சொல்றாங்க. திருவிட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள் கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேயம் மதுரமொழியில் இணைந்துள்ளீர்கள். குமரி பண்பலை 101 நேரம் 12:17. தட்டு தடுமாறி இருக்கும் வேலிதனில் தடம் இதுதான் அப்படின்னு வழிகாட்டும் துணை இருந்தால் வேறென்ன வேண்டும் வாழ்க்கையிலே? விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷீலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக.

0: நிவாரணம் பெறலாம்?
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் சில நினைவுகள் மாறவே மாறாது. அதுபோல் தான் பள்ளிக்கூட நினைவுகள், பள்ளிக்கூடத்துக்கு சென்ற அனுபவங்கள், தோழர் தோழியருடன் பேசிய அனுபவங்கள், ஆசிரியருடன் நடந்த அந்த வகுப்பறையில் நடந்த அனுபவங்கள், இப்படி எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. எத்தனை வருடங்கள், எத்தனை வயதானாலும் சரி, அந்த பள்ளிக்கூட அனுபவங்கள் வந்து அப்படி பசுமையான நினைவாக தான் மனதில் இருக்கும் இல்லையா. பகல் 1:10 ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில் பெண்களே, உங்களுக்காக தான் பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாடத்துல வந்து உங்களோட அந்த கால நினைவுகள். நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு லீவு கிடைச்சிருக்கோம் இல்லையா, கோடைக்காலம். இந்த காலம் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, குழந்தைகளுக்கு லீவு கிடைக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இல்லையா. அது இல்லையா, முன்னாடி நீங்க ஸ்கூலுக்கு போன டைம்ல வந்து கோடை விடுமுறை இருக்கும் போது எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க, அந்த நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினைய அலைபேசி எண் தொலைபேசி எண் சொல்றோம், 2602-4092-7722 இணைப்பு எண்ணாக 04652 அலைபேசி எண் 8903-2570-39 தவறாமல் கலந்துக்கோங்க. உங்க நினைவுகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது குமரியின் குரல், குமரி எஃப்எம் 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:23. மனம் நிலையம் முதல் மொழியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 சில நினைவுகள் என்ன என்ன இணைக்கும், மனதை விட்டு என்றும் நீங்காமல் நிலைத்திருக்கும், எப்போது இணைக்கும் போதும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்றும் பசுமையாய். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பரிசு திரைப்பட பாடல், வரிகள் கண்ணதாசன்,

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நேர்களே, இது உங்கள் நினைவுக்கு. இன்று இரவு 7:20 உழவர் உலகம் நிகழ்ச்சியில என்னென்ன வளம் வருது அப்படின்னு பார்த்துலாம். முதல் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமத்து கோணம் டி அனிதா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி.

0: மனம் நிறைய மதுர வழியில் இணைந்துள்ளீர்கள். குமரி பண்பலை 101 இது தேரல் சுவையில் சாரல் இசை. நேரம் 12:29. பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தினை தவிர்த்துவிட்டு செல்லும் பாதை தெளிவாகவும் செயலில் நேர்மையும் நெஞ்சில் வீரமும் இருந்தால் வேறென்ன பயம் நமக்கு. மனமது தெளிவானால் செயல்களும் தெளிவாக புலப்படும். கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் T.M. சவுந்தரராஜன் பாடிய பாடல் அருணோதயம் திரைப்படத்திற்காக. இந்த பாடல் மனம் நனையும் மதுரமழையில் அடுத்த பாடலாக கேட்போம்.
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நேரம் 12:33. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. மனம் நினை முதல் மொழி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. உயர்வான வாழ்க்கைக்கு உயர்ந்த எண்ணங்கள் தேவை. கண்மூடி திறப்பதற்குள் எங்கெங்கோ சென்று வருகிறோம் எண்ணங்களால். டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சாந்தி நிலையம் திரைப்பட பாடல்.

தொடரும் நினைவுகள். ஆனால் நிழலுக்கும் ஓய்வு உண்டு, இருட்டில் தெரிவதில்லை. இவர் கொண்ட நினைவுகளோ எப்போதும் நீங்காமல். வாலியின் வரிகளில் எம் என் சுப்பம் நாயுடு இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடிய மன்னிப்பு திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமொழியில் நிறைவான பாடலாக.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. இனி கேட்போம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில்

மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது.

0: அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை அது என்றென்றும் ஒலிக்கும்.

0: தேனலை
1: வானொலிகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:51. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு
2: முன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாக்கும்.

0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்செஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: கோடை கால வெப்பத்தால் ஏற்படும் வேர்க்குறு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம வேர்க்குறு பிரிக்லி ஹீட் பத்தி பாக்கலாம். இத வந்து மெடிக்கல் டேர்ம்ல மிலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, காமன் டேர்ம்ல ஹீட் ரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல வியர்வை சுரக்கக்கூடிய கிளான்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்வெட் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல வியர்வை சுரந்து ஸ்கின் வழியா வெளியே வரும். ஏதோ ஒரு காரணத்தால அந்த ஸ்வெட் கிளான்ஸ் மேல அடைப்பு ஏற்பட்டா அது நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின்ஸா கூட இருக்கலாம். அது போய் அந்த ஸ்வெட் கிளான்ஸ் அடைச்சா அந்த கிளான்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய வியர்வை வெளியில வர முடியாம உள்ளேயே தங்கிடும். அதனால ஒரு தடுப்பு ஸ்கின்ல ஏற்படும். இது பேர் தான் வியர்க்குறுன்னு சொல்றாங்க. இதை தவிர்க்க ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன். ஒரு நாள்ல ரெண்டு முறை மிதமான சூடுள்ள தண்ணீர்ல குளிக்கணும். யூஸ்வலா கோல்ட் வாட்டர்ல, அதாவது பச்சை தண்ணீர்ல குளிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனா கோல்ட் வாட்டர்ல குளிக்கிறது மூலமா நம்ம உடம்புல உள்ள போர்ஸ் வந்து மூடிடும். வார்ம் வாட்டர்ல குளிக்கிறது மூலமா போர்ஸ் ஓபன் ஆகி உள்ள அடைஞ்சிருக்கிற அந்த வேர்வைய வெளியேற்றுறதுக்கு அது உதவும். அப்புறமா லூஸான காட்டன் கிளோத்ஸ் போடணும், அதாவது காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை போடணும். இது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல சுரந்துட்டே இருக்கக்கூடிய அந்த வேர்வைய அப்சார்ப் பண்ணி ஸ்கின்ன ட்ரையா வச்சுக்கும். உடம்புல ஒருவேளை சூடு அதிகமா ஆயிடுச்சுனா கூட இந்த வியர்க்குறி ஏற்படும். நம்ம உடம்புல உள்ள சூடை தணிக்கிறதுக்காக போதுமான அளவு தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நமக்கு தாகமே எடுக்கலனாலும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். அப்புறமா சீசனல் ஃபுட்ஸ், இந்த சம்மர் சீசன்ல ஸ்பெஷலா வரக்கூடிய ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலன், தர்பூசணி, மேங்கோ, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். தண்ணி சத்து அதிகமான உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். மோர், தயிர், அப்புறம் உடம்புல குளிர்ச்சி படுத்தக்கூடிய இளநீர், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸ்கின்னை எப்பவும் கூலாவும் ட்ரையாவும் வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய வேர்க்காம நல்லா காற்றோட்டமா உள்ள இடத்துல இருக்கணும். நிறைய நேரம் ரொம்ப வியர்க்கக்கூடிய ஹாட்டான இடத்துல இருக்கக்கூடியதை தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நலங்கு மாவு, இந்த மாதிரி உடம்புல தேய்ச்சி குடிக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணணும். இதுல சேரக்கூடிய மூலிகைகள், வெட்டி வேறு, ரோஜா இதழ், இதெல்லாம் நார்மலாவே நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய வியர்வைய கம்மி பண்ணும். இன்னொன்னு என்னன்னா அது உடம்புல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஸ்கின்ல ஏற்படாம தடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வெட் கிளான்ஸ்ல அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை, அந்த டஸ்ட, அந்த ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் மூலமா அது நீக்கிடும். இதனால எந்த ஒரு அடைப்பும் ஏற்படாம உடல்ல வியர்க்குறோ இல்ல வேற எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ ஏற்படாம இது தடுக்கும். நம்ம எப்பவுமே இந்த வியர்க்குறு இத மாதிரி இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ற சோப்ஸ ரொம்பவே கவனமா யூஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ்னால அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியர்க்குறு இன்னும் அதிகமாற மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு சூட் ஆற மாதிரியான ஹெர்பலான ஆர்கானிக்கான ஒரிஜின் உள்ள ஒரு சோப்பை யூஸ் பண்ணணும். மைல்டான சோப்பை யூஸ் பண்ணணும். யூஸ்வலா இந்த மாதிரி வியர்க்குறு வந்தா பவுடர் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட்னா பவுடர் போடுறது மூலமா அது சுரக்க கூட அந்த வியர்வையை அப்சார்ப் பண்ணி ஸ்கின்ன ட்ரையா வச்சுக்கும். ஆனா ஒரு சில டைம் இந்த பவுடர்ல உள்ள டால்கம் பவுடர், இந்த மாதிரியான பொருட்களே ஸ்வெட் கிளான்ஸ் போய் அடைச்சு அதனால இந்த வியர்க்குறு அதிகமாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பொருள் யூஸ் பண்றோம், என்ன பவுடர் யூஸ் பண்றோமோ அதையும் கவனமா பார்த்து யூஸ் பண்ணணும். அதுல ஸ்டார்ச்சோ, ஜிங்க் ஆக்சைடு, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஹெர்பல் ஒரிஜின் உள்ள பொருட்கள் இருந்தா அதை நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். நார்மல் டால்கம் பவுடர் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. திக்கான கிரீம்ஸ், லோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதை தவிர்க்கணும். ஏன்னா இதுவும் போய் ஸ்வெட் கிளான்ஸ் அடைக்கும். அடைக்கிறனால இதனாலையும் வியர்க்குறு அதிகமா வர சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம வியர்க்குறு ஏற்படாம தடுக்கலாம்.
2: கோடை கால வெப்பத்தால் ஏற்படும் வேர்க்குறு தகவல்களை தந்தவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
6: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை.

0: 101
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: காற்றலில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். 36 வயது நிலை திரைப்படத்திற்காக கல்பனா ராகவேந்தர் பாடியது, விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.

0: நாகர்கோவில்.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
2: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
3: இன்றைய செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் காங்கேயம் காளைகள் குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாகவும் கொங்கு மண்டலத்தின் பெருமைக்குரிய அடையாளமாகவும் காங்கேயம் இனம் திகழ்கிறது. கம்பீரமான தோற்றமும் உறுதியான திமிலுமாக காட்சியளிக்கும் இந்த காளைகள் தமிழர்களின் வாழ்வியலுடனும் கலாச்சாரத்துடனும் தொண்டு தொட்டு பிணைந்துள்ளன. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்தை தாயகமாக கொண்ட இந்த இனம் கொங்கு மண்டலத்தின் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. நடுத்தர உடலமைப்பை கொண்ட இந்த காளை பொதுவாக சாம்பல் நிறத்திலும் பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்திலும் காணப்படும். இதனுடைய கொம்புகள் மிகவும் நீண்டு வெளிப்புறம் வளைந்து பின்னர் உட்புறம் திரும்பி தனித்துவமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டின் கடும் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றவாறு உருவான காங்கேயம் காளைகள் தங்கள் இயல்பான வலிமையால் 4,000 முதல் 5,000 கிலோ எடை வரையிலான பாரத்தை இழுத்துச் செல்லும் அபார திறன் கொண்டவை. வறட்சி காலங்களிலும் கூட பனை ஓலை, எள்ளுச்சக்கை, கரும்பு தொகை, வேப்பந்தழை போன்ற எளிதில் கிடைக்கும் தீவனங்களை உட்கொண்டு உயிர் வாழும் தகவமைப்பு இவற்றுக்கு உண்டு. மேற்கு மண்டலத்தில் நடைபெறும் மிகவும் புகழ்பெற்ற ரேக்லா வண்டி பந்தயத்தில் கலந்து கொள்ளும் 95% மாடுகளும் காங்கேயம் இன மாடுகள் ஆகும். இனப்பெருக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் காளைகள் பொலிக்காளைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வலிமையுடனும் கம்பீரமான தோற்றத்துடனும் இருக்கும். பொலிக்காளைகளின் உடல் பொதுவாக சாம்பல் நிறத்திலும் தலை, கழுத்து, திமில், இடுப்பு, கணுக்கால் போன்ற பகுதிகள் கருமை கலந்த சாம்பல் நிறத்திலும் காணப்படும். காங்கேய இன காளைகளின் கடின உழைப்பு காரணமாக வேளாண் தொழிலுக்கும் பாரம் சுமப்பதற்கும் இவை இன்றியமையாதவையாக பயன்பட்டு தமிழ் பண்பாட்டிற்கும் விவசாயத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகின்றன.

0: நீங்கள் கேட்ட பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திற்காக டி இமான் இசையில் யுகபாரதியின் வரிகளில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்றி ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது. நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் முறையன் 290722, இணைப்பு எண் 046522, அலைபேசி எண் 8903257039. பள்ளிக்கூட கோடை விடுமுறை அப்படின்னாலே கொண்டாட்டம் தான். உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதாகட்டும், சுற்றுலா தலங்களுக்கு செல்வதாகட்டும், விளையாடுவதாகட்டும், எல்லாமே மகிழ்ச்சி தான். இது குறித்து உங்களின் நினைவலைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் அன்பு தோழியர்களே.

0: இணைப்பில் வரும் முதல் தோழி யார் எங்கேதுன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, இணைப்பில் வந்த உடனே நீங்க பேசிடலாமே. வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், குமரி தன்மதிக்கு வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க? மா
1: விருப்பம், சோவலையில இருந்து கிருஷ்ணமாலியா.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா ஆமா கேட்டேன்.
0: பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள்.
1: ஆமா ஆமா, அந்த கால இந்த காலத்தை விட அந்த கால கோடை கால விடுமுறை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: எப்படி சொல்லுங்க.
1: ஆமா, அந்த உடனே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். குழந்தைகளுக்கு போறதும், அவர் சுத்தி தெரியுமா மாமா வீட்டுகளுக்கு போறதும், அப்படி அவ்வளவு சந்தோஷம். என்ன எப்படா கோடை விடுமுறை விடுவோம்னு சரிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, அப்ப உடனே நம்ம அங்க போயிடுறது, அங்க போயிட்டு அது நம்ம அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கும் போதும், ஒரு விசேஷங்கள் நடக்கும் போதும் நம்ம போறதும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஊர்லயே நம்ம குளங்கள்ல தண்ணி வச்சிட்டு இருக்கும். அப்ப நமக்கு வந்து விளையாடுறதுக்கும், அங்க உள்ள செடி கொடிகளை பூங்களை பூக்களை எல்லாம் பறிச்சு விளையாடுறதுக்கும், அதே மாதிரி எல்லாமே

0: அந்த காலத்துல அப்படி சந்தோஷமா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைகளை விட அந்த காலத்துல அவ்வளவு சந்தோஷமா ஃப்ரீயா நம்ம அவ்வளவு காலம் கழிச்சிருக்கையா.
1: சரி, அந்த கால நினைவுகளை இப்ப நினைக்கும் போது எப்படி இருக்கு?
0: நம்ம பிள்ளைகளுக்கு அந்த இது நமக்கு கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் தான். இந்த காலத்து சூழ்நிலைகளும் அப்படி இருக்கு, நம்ம வெளியில விட முடியாது, நம்ம கண்காணிப்பிலேதான் நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அப்ப அப்படி இல்ல, நம்ம எங்கனாலும் கிராமப்புறம் எங்கனாலுமே நம்ம போலாம் வரலாம் எடுக்கலாம், எந்த ஒரு பயபட்சமும் கிடையாது. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு படிப்பும் அப்படி இருக்கு, அதுகளை நம்ம இது இந்த காலத்தையும் நம்ம குற்றம் சொல்லுறதுக்கு இல்ல. ஆனாலும் நம்ம வந்து ஏகதேசம்
2: 50%
1: ஹாய் ஸ்நேதி, நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார், சவரி மாய் வடக்கு கோணம்.
1: சொல்லுங்கம்மா.
3: சார், லீவு விட்டாச்சுனாலே எப்பம்டா சொந்தம் பண்ணுங்க வீட்டுக்கு போறேன்னு இருக்கும்
1: சார். சரி,
3: பக்கத்துல மாமா சித்தி வீடுலாம் இருக்குது.
1: நான் நீங்க படிக்கும் போது லீவு எடுத்துட்டு போக மாட்டீங்க அப்படிதானே?
3: இல்ல சார், ஒரு நாள் லீவு கிடைக்கும்.
1: சரி,
3: ரெண்டு நாள் மூணு நாள் தங்க முடியாதுல்ல. இதுல உங்களுக்கு ஒரு மாசம் லீவு இருக்குது. அப்ப நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
1: சரி,
3: அங்கேயும் சித்தி வீட்டுல பிள்ளைங்க நிப்பாங்க, மாமா பிள்ளைங்க எல்லாம். அப்ப எல்லாம் சேர்ந்து விளையாடுறது, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறது, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு சார். அப்புறமா வீட்டு பக்கத்துல எங்க குளம் இருக்குங்க, அங்க போய் களிமண் எடுத்து அதுல பானை சட்டி செய்து
1: விளையாடுறது,
3: அந்த தாமர கிழங்கு பூவெல்லாம் பறிச்சு தாமர கிழங்கு அவிச்சு சாப்பிடுறது, எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்க எல்லாம் பூவரசையில பறிச்சு வச்சு அதுல கொஞ்சம் வச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறது சந்தோஷம் சார். பாண்டி விளையாடுறது, சாயம் போடுறது, சிங்கம்பிள் விளையாடுறது, நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவோம் சார். அதெல்லாம் மறக்கவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதெல்லாம் நினைக்கல.
1: அப்ப வீட்டுல இருக்கிறத விட வெளியே போய் விளையாடுறதுதான் அதிகமா இருக்கும்ல?
3: ஆமா சார், வீட்டுக்கு யார் போறேன், ஏன்னா வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அம்மா எல்லாம் வேலைக்கு
1: போயிருவாங்க.
3: நமக்கு எப்பவும் பசிரும், எப்பவுமே சாப்பிட
1: வேண்டியதுதான்.
3: எல்லாரும் சேர்ந்து இடத்துக்கு நேரம் போறதும் தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட போவாங்க. அப்பதான் ஐயோ நம்மளும் சாப்பிடணும், எப்பவுமே சாப்பிட்டு உடனே வந்துருவோம். பக்கத்துல நேரம் வேப்ப மரம்னா உண்டு, அது பக்கத்துல இருந்து எல்லாரும் விளையாடுவோம் சார்.
1: உங்களுடைய நினைவலைகள்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, அடுத்து நிறைய தோழிகள் வந்து இணைப்புல வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றிமா.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நேரம் 1:16 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊட்டி ஒன்றிலிருந்து. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள் இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நினைப்பவர்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
8: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். எங்க இருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிக்கலாமா?
8: புதூர் குமாரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
8: பழைய காலம் திரும்ப வராதான் இருக்கு, மறக்க முடியாத நாள் அதெல்லாம். அங்க பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியா சேர்ந்து விளையாடுறது, சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, நாங்க மணல வீடு கட்டுறதும் இந்த பாண்டி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, நாடகம் எல்லாம் போடுவோம். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படிங்க நாடகம் எல்லாம் போட்டு, அது ஒரு ஜாலியான விளையாட்டு தான். அந்த கால திரும்ப வருமானம் இருக்கு சார். இன்னைக்கு வயசு 60 ஆச்சு. இன்னைக்கு ஆமா
1: 60 வயசு ஆனாலும் அந்த 6 வயது நினைவுகள் தான் இன்னைக்கு வந்துட்டு போகுது
8: இல்ல? ஆமா சார், சின்ன பிள்ளை மாறிடுவோமான கூட ஆசையா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: சரிம்மா,
8: உங்களுடைய நினைவுபட்டுக்க ரொம்ப நன்றி சார்.
1: சரிம்மா, உங்களுடைய சந்தோஷம் நீடிக்கட்டும். நன்றிமா. நன்றி.
8: நன்றி சார்.
9: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிடுவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission

0: Visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
1: AJK College of Arts and Science, Autonomous, NAK plus Accredited College, 100% Placement Assistance, Admissions Open, Coimbatore, Conditions Apply.
2: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: இணைப்பில் ஒரு மருத்துவ தோழி, வணக்கம்.
1: ஹலோ,
0: இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாமா?
1: நான் ஏர்வாடியில இருந்து சுல்தானிங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: அந்த காலத்துல இந்த கோடை விழும்புடே வந்தாலே ஒரு மாசம் தான் லீவ் வரும். ஏப்ரல் கடைசி வரை பரீட்சை இருக்கும், மே ஒண்ணுல இருந்து தான் லீவு. ஜூன் ரெண்டாம் தேதி எல்லாம் ஸ்கூல், ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறந்துரும். அந்த ஒரு மாசமும் இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் எங்க மாமா பசங்க எல்லாம் வந்துருவானுவோம். அவங்களுக்கு இந்த கடல் கிடையாது, ஏர்வாடியில வந்து கடல் பக்கத்துல கிடையாது. 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் வரணும், கன்னியாகுமரி வரணும். இது 5 கிராம் கன்னியாகுமரம் பக்கத்துல இருக்க ஊரு எங்க கண்ணங்குளம். அப்போ அவனும் வந்தா கடல்ல தான் போய் கடப்பான். போட்ல ஏறி அந்த அங்க பூரா மீன் பக்கத்துல இருக்க கிராமத்துல மீன் போட்டு இருக்கும் பாருங்க, அதுல ஏறி போயிருவானுவான். அதனால அவனுவா முக்காவாசி அந்த அத்தை வீட்டுக்கு வர்றதுதான் விரும்புவானுவான்.
0: சரி,
1: நாங்க ஏர்வாடிக்கு அதிகமா வரமாட்டோம். எங்களுக்கு எல்லாரும் அங்க வந்ததுனால எங்க வீட்டுக்கு எல்லாரும் அங்கேதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். அங்க இந்த குளம், அந்த குளம் இந்த லீவ் விட்டானக்கு அந்த குளத்திலே கிடக்குறது கிணறு, கிணத்துல அவ்வளவு தண்ணி கிடக்கும். கிணத்துல போய் நாங்களே குதிச்சு குளிச்சிட்டு வந்துருது. கமலக்கட்டிலாம் வரும், இந்த இறக்கி அவங்க அதுலதான் குளிக்கிறது.
0: சரி சரி,
1: இந்த லீவு நாள் வந்தா டெய்லி கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் எல்லாம் இப்ப கிடையாது,
0: வரக்கூடிய எல்லாருமே அதான் சொல்றாங்க.
1: தாளம்பெல்லாம் இல்ல மேடம், அது இல்ல சார். அங்க எல்லாம் என்ன தாளம்பு இருக்கு, இப்ப தாள் அந்த கடற்கரையில ஊற தாளம்பு தான் இருக்கும்.
0: சரி,
1: அப்படி மணக்கம். ஆனா ஒரு தாளமும் கிடையாது, இப்ப ஒரு தென்னை மரமும் கிடையாது.
0: நீ வெயில் திரைப்படத்துல ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நம்ம தோழிகள்கிட்ட பேசலாம்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் 1:26 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள், இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: பென்ஸ்லி கர்ணதாஸ்.
2: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார், ரொம்ப நல்ல தலைப்பு. எல்லாரையும் அந்த காலத்துல கூட்டிட்டு போயிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமா காலையில இருந்து அப்படி அந்த முகத்திலே ஒரு சிரிப்பா இருக்கு, அந்த நினைவுகள் எல்லாம் வந்து வந்து வந்து ஆக ரொம்ப இனிமையான நாட்கள் சார் அதெல்லாம். அந்த காலம், அதாவது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் முதல்ல லீவ் விட்டோன்னா முதல்ல பாட்டி வீட்டுக்கு போறது எப்படா அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருது பாட்டி கிட்ட எல்லாம். என்ன கூப்பிட வந்துடணும், கடைசி எக்ஸாம் முடியுற அன்னைக்கு பையன் இப்படி தலைய சுத்தி ஒரு தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து வரும்போது லீவு லீவு லீவுன்னு ஆரவாரம் பண்ணிடுறது.
2: லீவு விட்டாச்சு அப்படின்னு முடியும்.
3: ஆமா, நாளை இருந்து லீவு லீவு லீவு அப்படின்னு. அப்புறம் அங்க பாட்டி வீட்டுல போனா அங்க ஒரு விளையாட்டு, அங்க முடிச்சிட்டு இங்க வந்தா இந்த லீவுல முதல்ல பண்றது கூட்டாஞ்சோறு சார். இந்த கூட்டாஞ்சோறு பண்றதுல ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐட்டம் எடுத்துட்டு வருவாங்க. இது அத்தனையும் பெரியவங்களுக்கு தெரியாம கலவண்டுட்டு வர்றது. அப்படி யார் யார் என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு லிஸ்ட் போட்டு அதை அப்படியே இந்த வெளியில போட்டு கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிடல. ஆஹா, அந்த டேஸ்ட் எல்லாம் எந்த பெரிய ஹோட்டல் போனாலும் கிடைக்காது சார்.

0: அந்த மாதிரி இருக்கும்.
1: ஏன்னா நீங்க கூட்டால பொங்கி சாப்பிடுங்க கூட்டாஞ்சோறு.
0: ஆமா சார்,
1: அதனால அது அதனுடைய சுவையே தனியா இருக்கும்ல.
0: ரொம்ப ரொம்ப சுவை அந்த அந்த டேஸ்ட். இனி எங்கே வராது சார், வர போறதும் இல்ல. அந்த நாட்கள் அத்தனை, அதே மாதிரி குளம் எல்லாம் வத்தி கிடக்கும் சார். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல குட்ட குட்டையா கிடக்கும். அந்த இடத்துல ஆடி பொழிஞ்சி ஐயோ, வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கம்பத்திக்கிட்டு வந்தாதான் வீட்டுக்கு வர்றது சாப்பிடறதுக்கு. சாப்பிடவே கிடையாது சார், சாப்பிடவே மனசே வராது, பசிக்கவும் செய்யாது. அது அந்த விளையாட்டு அப்படின்னு அந்த வாழ்வியல், அதாவது விளையாட்டு மட்டும் அந்த வாழ்வியல கத்து தந்துச்சு அந்த விளையாட்டுகள் எல்லாமே. சொந்தக்காரங்க வீட்டு போனா, மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, பாட்டி வீட்டுக்கு போனாலும் சரி, அங்குள்ள பிள்ளைங்களோட வளர்ப்பு, அந்த சூழ்நிலை, அங்குள்ள சாப்பாடு, அவங்க பெரியவங்க எப்படி நடத்துறாங்க, அந்த வாழ்வியல
1: வாழ்க்கைக்கான பாடத்தை தந்துன்னு சொல்லலாமா.
0: வாழ்க்கை பாடம், ஆமா சார், ஆமா சார், வாழ்க்கை பாடம் ரொம்ப கத்துக்கிட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான இனிமையான நாட்கள் சார்.
1: சரி மேடம்,
0: ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: இந்த தலைப்பு எடுத்ததுக்கு
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
0: நன்றி சார, நன்றி.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் 1:30. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்தகால நினைவுகள் இது குறித்து தோழர்கள் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து நீங்க பேசணும்னா தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722, அலைபேசி எண் 8903-25-7039. இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம், சொல்லுங்கம்மா.
8: எங்களுக்கு விடுமுறை நாள் பிள்ளைங்க கூட நாங்க விளையாட போறது அப்படின்னு, மரம் புளியங்காய், கொல்லாம் பழம், அப்புறம் மாங்காய், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளையாட்டு வச்சிருப்போம்.
1: சரி,
8: அப்படி ஒரு நாள். அப்புறம் கடல்ல குளிக்க போது நண்டு பிடிக்கிறது, அப்புறம் ஒரு நாள் குளத்துல போய் குளிக்கிறது, அப்புறம் ஒரு நாள் நிஜமா சமையல், ஒரு நாள் பொய்யான சமையல் பண்ணுவோம். வீட்டுல அம்மா எல்லாம் முன்னாடி பண்ணுவாங்கல்ல, அதை வச்சுட்டு அதை ஞாபகமா வச்சு நாங்க ஒரு நாள் நிஜமா வீட்டுல உள்ள பொருளை வச்சு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு பொய்யானது கருப்பட்டி எல்லாம் செய்யணும்னா தொழில் மண் எடுத்து அது வச்சு கருப்பட்டி செய்யறது. அப்புறம் சமையல்ல வந்து இலைகள்ல உடையலை, அப்படி ஒவ்வொரு இலைகள்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து குழம்பு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையில உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். நைட் ஆனா கொஞ்சம் ஒழிச்சு விளையாடுற மாதிரி, கொஞ்சம் இருட்டு சமயத்துல அங்க இங்க ஒளிஞ்சிருந்து நாங்க ஒருத்தர ஆடுற மாதிரி அப்படி ஒரு விளையாட்டு. அப்ப எங்களுக்கு ஆஸ்பத்திரி மழை டைம்ல வந்து ஊருக்கு வெளில வந்து நிறைய மணல் எல்லாம் இருக்கும், அந்த மணல்ல இருந்து நாங்க வந்து கலச்சி வச்சு விளையாடுவாங்கல்ல அந்த விளையாட்டு, அப்புறம் கபடி விளையாடுறது, அப்புறம் ஓடி பிடிச்சு தொட்டு விளையாடுறது, அப்படி எல்லாமே வந்து விளையாடுவோம் அந்த டைம்ல. எல்லா விளையாட்டுமே விளையாடுவோம், ஜாலியா இருக்கும்.
1: சரி, அதை இப்ப நினைச்சு பாக்கும்போது எப்படி இருக்கு?
8: இப்ப அதை நினைச்சு பாக்கும்போது இனி திரும்ப அது எப்படி வரணும்,
9: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.

0: இருந்து ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள், இது குறித்து தோழியர்கள்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து நீங்க பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, அலைபேசி எண் 8903-25-7039. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னு இல்ல, வீட்டுல அஞ்சுக்கு மேல உள்ளதுதான் இருக்கும், அஞ்சுக்கு குறைஞ்ச வீடே கிடையாது. அது நிறைய பேர் இருக்கும், எல்லா சாந்தும் ஒரே ஜாதி தான். ஸ்கூல் விடுவாங்க, ரெண்டு வீட்டுக்கு குறையுது. அப்பா கூப்பிட வந்தாங்கனால அந்த வீட்டுல சொல்லிட்டுவோம், அப்பா வந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுங்க. நாங்க
0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா, எங்களுக்கு தெளிவா கேக்கல.
1: சொல்லி வச்சிருப்போம், நீங்க சொல்லுங்க, அப்பா தெரியிருந்தாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு வருவாங்க, நீ சொல்லுங்க. நாங்க போனாங்க அப்பா சத்தமா போடுவாவா, அதனால நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜாலி தான், இரவையும் விட போறாரு, ராத்திரியும் வெயிலா இணலா வெயிலா இணலான்னு வச்சு விளையாடுறது, கள்ளம் போலீஸ் வச்சு விளையாடுறது. வீட்டுல அஞ்சு பிள்ளைகளையும் குறைஞ்ச வீடே கிடையாது, அஞ்சுக்கு மேல 12, 13, 15 அந்த மாதிரி பிள்ளைகளும் இருப்பவங்க. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுமே நல்ல ஜாலியா இருக்கும் சார். இது இவ்வளவு பேசிருக்காங்க, நானே இன்னைக்கு சாப்பிடாம காலையில் இருக்கேன்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று அழகா விஷயங்களை சொன்னதுக்கு நன்றிமா.
1: முயற்சி
0: சரிங்கம்மா, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நம்மளுடைய பண்பலையில பேசுங்க. நன்றிமா.
1: சரி சார், நன்றி
2: நன்றி. ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது. நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 944-243-0243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மையக்கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 944-243-0243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, நேரலையில் வந்துட்டீங்க, பேசலாமே. எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லலாமா? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: இணையும்
0: அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?

0: பேசுங்கம்மா.
1: சரி, எங்களுக்கு
0: நீங்க
1: வாழ்க்கை
0: பேசுறது தெளிவா கேட்கல, சத்தமா பேசுங்க பாப்போம். நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையம்மா? விட்டு விட்டு கேக்குது, தொடர்ந்து பேசுங்க பாக்கலாம். பேசுங்க. தெளிவா கேக்கலாமா? சரியா? சரி, நன்றிமா, நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: அந்த நாட்களை மறக்கவே முடியாது சார். இப்போ 60 வயசு மேல ஆகும் சார். இப்போ நினைச்சாலும் அந்த வெயில் எல்லாம் எங்க தலையில தான். அப்பா பிள்ளைகள் ரெண்டு பேரும், அது போக சின்ன தாத்தா பெரிய தாத்தா எல்லாம் பாய்ச்சி விட்டுலாம் சார். பேட்டே கிடையாது சார், மரம் பட்டை இருக்கா சார், யார் வந்து அடி தூ கலக்கிறோம் சார், அப்படி விளையாடுவோம் நாங்க.
0: நீ ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். அபியும் நானும் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் பாடியது.

இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட கோடை விடுமுறை கொண்டாட்டத்தின் உங்களின் அந்த கால நினைவுகள் குறித்து நினைவலைகளை குமரி பண்பலையின் ஊற்று ஒன்றில் பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலையின் ஊற்று ஒன்றின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண

0: விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறு சீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர்செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவு சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு

0: பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவு சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து மனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. இனி கேட்கலாம்.
6: நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை. 1978 ஆண்டு விரிவாக்கப்பட்ட நோய் தடுப்பு திட்டம் மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் 1985 ஆண்டு விசாலமான நோய் தடுப்பு திட்டமாக மாற்றப்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டது. இது உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என கூறப்படுகிறது. பல வருடங்களாக இத்திட்டம் அமலில் இருந்தும் 65% குழந்தைகளை மட்டுமே அவர்கள் பிறந்த முதல் வருடத்திற்குள்ளாக இதற்குள் கொண்டு வர முடிந்தது. இத்திட்டத்தின் கீழ் தடுப்பு மருந்தால் தடுக்கப்படக்கூடிய தொண்டை அழற்சி, கக்குவான் இருமல், வில்வாத ஜன்னி, போலியோ, தட்டம்மை, கடும் குழந்தை பருவ காசநோய் வடிவம், மூளை காய்ச்சல், நிமோனியா, குருதியுறையா, நச்சு காய்ச்சல், பி தொற்று ஆகிய நோய்களுக்கு இந்திய அரசு இலவசமாக தடுப்பு மருந்து அளிக்கிறது. ஜப்பானிய மூளை அழற்சி, ஜாப்பனீஸ் என்செபலிட்டிஸ் இடம்சார் நோயாக இருக்கும் மாவட்டங்களில் ரோட்டா வைரஸ் தடுப்பூசி, ஒருங்கிணைந்த போலியோ தடுப்பூசி, பெரியவர்களுக்கான ஜப்பானிய மூளை அழற்சி தடுப்பூசி, நியூமோகாக்கல் இணைப்பு தடுப்பூசி PCV மற்றும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி ஆகிய புதிய தடுப்பு மருந்துகளும் இத்திட்டத்தின் கீழ் அறிமுகம்.

ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை பலப்படுத்தி புத்தாற்றல் பெற வைப்பதற்காகவும் துரிதமாக குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் முழு தடுப்பு மருந்து அளித்தலை உறுதி செய்வதற்காகவும் இந்திய அரசு டிசம்பர் 2014 இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கியது. இந்திர தனுஷ் திட்டத்தின் இலக்குகள் என்ன தெரிந்து கொள்வோமா? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் தேவையான அனைத்து தடுப்பு மருந்துகளையும் முழுமையாக அளிப்பதே இறுதியான இலக்காகும். குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து அளிக்கப்படாத அல்லது குறையாக தடுப்பு மருந்து அளிக்கப்பட்ட நாட்டின் 28 மாநிலங்களில் உள்ள 201 அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாவட்டங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. முன்னர் முழு தடுப்பு மருந்து அளித்தல் ஆண்டுக்கு 1% அதிகரித்தது. ஆனால் இந்திர தனுஷ் திட்டத்தின் மூலம் 2 கட்டங்களுக்கு பிறகு இதுவே ஆண்டுக்கு 6.7% அதிகரித்தது. ஆகஸ்ட் 2017 வரை இந்திர தனுஷ் திட்டத்தின் 4 கட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 2,53,00,000 குழந்தைகளுக்கும் 68,00,000 கர்ப்பிணிகளுக்கும் தடுப்பு மருந்து அளிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து அளித்தல் திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் 8, 2017 தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 2022 இதன் 4ஆம் அலகு துவக்கப்பட்டது. இதன் மூலம் இதுவரை தடுப்பு மருந்து அளிக்கப்படாத பகுதியாக அளிக்கப்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணிகளையும் கண்டறிந்து தடுப்பு மருந்து அளிக்கப்படும். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதில் அடங்குவர். கொரோனாவால் தடுப்பு மருந்து அளித்தலில் ஏற்பட்ட தொய்வை நிவர்த்தி செய்ய 4ஆம் அலகு உதவும். தேசிய குடும்ப சுகாதார ஆய்வுகள் 5 படியும் சுகாதார தகவல் மேலாண்மை கட்டமைப்பின் படியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 416 மாவட்டங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் 4ஆம் அலகு செயல்படுத்தப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை கேட்டோம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சதம் கண்ட சகாப்தம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் ஜோன்ஸ் செல்லம் அவர்கள். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101. காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. இதயங்களுக்கு இன்பம் சேர்க்க வருவது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பஞ்சபூதமும் பஞ்சலோகமும் நஞ்சுண்ட கண்டனின் தாண்டவத்தில் மயங்கும் ஆடலும் திருவிளையாடலும் கூடல் நாயகன் தந்தது. நாதமும் நாட்டியமும் வேத நாயகன் தந்த ஜீவனை

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital.
6: நேரம் 2:21 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. கண்ணன் குழலிசையால் காற்று புனிதமானது, மாற்றமின்றி தடுமாற்றமின்றி மாயவன் நினைவால் மனது புனிதமானது.

அவன் கண் அசைவில் உலகம் சுழலும் அப்படி, காரிகை இவள் நிலையோ இப்படி. திரைசிலினி வரும் பாடல் இவன் திரைப்படத்திற்காக சுதா ரகுநாதன் பாடியது இளையராஜாவின் இசையில்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் குடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி தனது 90th கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
5: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
4: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
5: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
4: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
5: வினாடி வினாவின் மைய கருத்து
4: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
5: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
3: நேரம் 2:30 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் 101 இருந்து திரை இசை. மனதை மயக்க வரும் அடுத்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் சந்தம் சிந்தும் கவி அந்தமில்லா பந்தம் மலரும் மலரல்ல மதுரத் தமிழும் தேன் சிந்தும் பாதம் கொஞ்சும் சலங்கை சிந்தும் அமுதம் பரதம்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
6: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
7: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
8: புதுமைப்பித்தன் கதைகளிலோ அவரது வசனம்.

0: हार तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தம்மத்துக்கோணம் டி அனிதா அவர்கள். அதனை அடுத்து வரும் நொடிகளில் சில நுட்பங்களில் வாழையில் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.

நேரம் 2:38 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரை இசை. பூவாட வாசம் எழுந்தாட, பூந்தெண்டல் கலந்தாட, தேனெடுத்து வண்டாட, தேவதை கொடியிடையாட, மின்னல் விரைந்தோட நாதம் நர்த்தனமாடும். திரை இசையில் தொடரும் பாடல் கோபுரவாசலி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: நேர்களின் நினைவிற்கு, இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சதம் கண்ட சகாப்தம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் ஜோன்ஸ் செல்லம் அவர்கள். நேரம் 2:45 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இருந்து திரை இசை. அடுத்து வரும் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில். கண்ணனுக்காக பிறந்த குழல் அவன் வாய் தழுவி அமுதம் சிந்தும் பசுக்கள் அறிந்த இசை பாவை அறியாளோ, இசை சுமந்த காற்று கண்ணனை அறியாதோ, கன்னி மனம் உருகாதோ.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
3: பிரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
2: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
3: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்து.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
7: நடை தந்தது மயிலோ, குரல் தந்தது குயிலோ, விழி தந்தது வில்லோ, மொழி தந்தது தமிழோ, மொத்தமாக வந்தது பேரழகோ, அபிநயம் காட்டும் அழகு மயில். திரைசையில் நிறைவாக வரும் பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திற்காக சீர்காழி சிவசிதம்பரம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

நேரம் 2:55 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ்

0: பலத்த அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை, வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIGயாக டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ஆம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி,

0: அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை கூடைப்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது
1: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இன்று சதம் கண்ட சகாப்தம் நாகர்கோவில் ஜோன்ஸ் செல்லம் அவர்களுடன் சந்திப்பு.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாற்று நாயகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு 100 ஆண்டு கால மாற்றங்களை கண்ணார கண்டு 100 வயதை தாண்டியும் இன்றும் அதே உற்சாகத்தோடு திகழும் ஒரு பெரியவரைத்தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். நாம் சிந்திப்பதற்காக வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்களுடைய பெயர் என்ன சார்?
4: ஜோன்ஸ் செல்லம்.
3: எந்த ஊர் சார்?
4: சக்கரை.
3: நீங்க வந்து 100 வயதை தாண்டிய ஒரு பெருமகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார்.
4: 13/2/1926 பிறந்தாச்சு. அதுல இருந்து 100 வயசு 100 வயசு இந்த முடிஞ்சது. இப்ப 101 நடந்துட்டு இருக்கு.
3: 100 வயதை தாண்டிய ஒருவரிடம் பேசுறோம், அவரை சந்திக்க இருக்கிறோம், நேயர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறோம் அப்படிங்கறது ரொம்ப பெருமை சார் எங்களுக்கு. நீங்க இவ்வளவு ஞாபகமா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இந்த ஞாபக சக்திக்கு
4: ஞாபகம் கடவுள் கடவுள் தந்திருக்காரு, நம்ம ஒண்ணு வராது.
3: இல்ல, இப்ப சின்ன பசங்களே எல்லாருமே மறந்துருச்சு, ஞாபகம் இல்லன்னு சொல்றோம்.
4: மறக்காம இருக்கு, கடவுள் தான் எனக்கு ஆசை தந்துட்டு இருக்காரு. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அவருக்கு சக்தி இருந்தாதான் நம்ம எதுவும் செய்ய முடியும்.
3: இப்ப உங்களால் நடக்க முடியுமா சார்?
4: இங்க வேலையை விட மாட்டேங்க, இப்போ என்ன கீழே விளைஞ்சிட விடாது. இத வச்சிருக்கேன்,
3: ஸ்டிக் வச்சிருந்தா இங்கேயே வந்திருக்கீங்க இல்ல?
4: தேவைக்கேன்.
3: வீட்டுல ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படிதானே?
4: அவங்க கட்டுப்பாடு வைக்கிறதாலும் கஷ்டம் தான். ஏன்னா நான் எனக்கு வெளியில போடணும் நினைச்சேன்னா அங்க கீழே வந்துச்சேன்னா 25 வயசுல இருந்து டெய்லி காலையில 5 கிலோமீட்டர் சாயங்காலம் 4 கிலோமீட்டர் டெய்லி நடப்பேன்.
3: எங்க இருந்து எங்க வர நடப்பீங்க?
4: நான் இருந்தோம் அங்க இருந்து போகும்போது இங்க சுத்தி நடப்பேன், சரி எல்லாம் போயிடுவேன். காலையில சாயங்காலம் அதே மாதிரி 5 மணிக்கு மேல இறங்கி சுத்தி நடத்துவேன்.
3: சின்ன வயசுல எப்படி சார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
4: 15 வயசுலயே இங்க எங்க சித்தப்பா நாவல இங்க கூட்டு வந்துச்சாரு.
3: என்ன காரணத்துக்கு?
4: சித்தப்பாவுக்கு ஒரு டயர் ஏஜென்சி இருந்து அப்போ அதோட என்ன வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சவரை அங்க டயர் கம்பெனியே ஆரம்பிச்சோம்.
3: அப்ப நீங்க எதுவரை படிச்சிருக்கீங்க?
4: 7ஆம் கிளாஸ் நெய்யூர்ல 7ஆம் கிளாஸ் தமிழ் படிச்சேன். அந்த காலத்துல 7ஆம் கிளாஸ் படிச்சாச்சுன்னா வச்சியார போலாம்.
3: இப்ப உள்ள டிகிரிக்கு ஈக்குவல் நினைக்கிறேன்.
4: அது வராது, 9 தானே வரும்.
3: 9 படிச்சா
4: அது ஹையர் செகண்டரி, அது தமிழ் பண்ணிட்டு. இது வந்து எல்லாம் தமிழ் தான், வேற ஒன்னும் அதுல வராது.
3: ஆமா, 7வது படிச்சாலே வாத்தியாரா போகலாம்னா ஆசிரியர் தொழில ஏன் சார் நீங்க தேர்ந்தெடுக்கல?
4: போயிலன்னா அந்த காலத்துல சம்பளம் கிடைக்க குறவு. ஊர் பள்ளிக்கூடத்துல போயாச்சுன்னா பிரிச்சுதான் தருவாங்க சம்பளம், அதை நம்பிட்டு சாப்பிட முடியாது அந்த காலம். அதனால சித்தப்பா இங்க வந்துருந்துட்டு என்ன இங்க கூட்டு வச்சாரு. இங்க கூட்டு வந்து ஒரு டயர் ஏஜென்சி வச்சாரு, அதுலயே இருந்தோம். அப்படியே கொஞ்ச நாள் போகணும்னா எங்க அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி டயர் கம்பெனி வச்சோம்.
3: சரி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
4: கூட பொண்ணு 8 பேர், அதுல 5 ஆண் 3 பெண். இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன், அங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன்.
3: அம்மா அப்பா பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்?
4: அப்பா பேரு வரியர் பிள்ளை, அம்மா பேரு சசிலி சங்கம்மா, கூப்பிடுவ சங்கம்மா, பேரு சசிலி.
3: அம்மாவுக்கும் உங்களுக்குள்ள அந்த பாச படைப்பு கொஞ்சம் சொல்லலாமா?
4: இப்ப அம்மா பாசத்தோட தான் இருப்பாங்க.
3: அம்மா என்ன ஞாபகம் வருது சார்
4: உங்களுக்கு? டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் ஞாபகம். என்னோட இருந்தவங்க இறந்தவங்களுக்கு எல்லாம் காலையில 5 மணிக்கு எழுச்சிருவேன். 5 மணிக்கு எழுச்சி இப்ப போச்சேதான் கழுவிட்டு ஒரு கப் தண்ணி குடிப்பேன், வெண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அப்போ காப்பி கொடுத்து தந்துருவாங்க.
3: அம்மானா சமையல் ஞாபகம் வரும் இல்ல கண்டிப்பு ஞாபகம் வரும்?
4: அம்மா எங்களோட அன்போட பழகிறது முக்கியம். அது என்னன்னா அம்மாவும் அப்பாவும் எங்களோட ரொம்ப அன்பா பழகுவாங்க. ஒரு காய்ச்சல் பிச்சதுன்னா உடனே விட மாட்டாங்க, அந்த அளவு எங்களை அன்போட பார்த்தாங்க. அம்மா 72 வயசுல என் வீட்டுல இருந்து வந்துதான் இருந்தாங்க. இடத்துல அப்பா வந்து தம்பி வீட்டில் வந்து

0: 94 வயசுல இருந்தாங்க.
1: உங்க அப்பா 94 வயசு வரை இருந்திருக்காங்க. உங்க தாத்தா எத்தனை வயது வரை இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா சார்?
0: தாத்தா அவர் 94 வயசுல.
1: எல்லாருமே வந்து 90 கடந்தவர்கள் இல்லையா?
0: ஒரு தாத்தா என்ன தெரியும், அம்மாவோட பிறந்த தாத்தா என்ன தெரியும், அப்பாவுக்கு தாத்தா குடும்பத்தில் எந்த சிறையர் இந்த தம்பி குடும்பத்தில் கூட சேமான இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வருஷம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? பேர் சொல்லிருந்தா இல்லையா? அக்கா இறந்தே வருஷம் ஆச்சு. இன்னும் சரோஜான்னு சொல்லு வேற பேரு.
1: உங்க பேரே எனக்கு ரெண்டு நேரம் சொன்னப்பறதான் ஞாபகம் வருது. ஆனா நீங்க எல்லாருக்கும் பேரே ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்ல சார்?
0: கடவுள் தராரு, நம்மால ஒண்ணும் செய்யாது. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் நான் தான் பெரியவன்னு கிடையாது.

0: அவங்கவுங்க ஒரு மதத்தை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அது பெருசு. அதனால அதை யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்க அப்படித்தான் சரியா இல்லையா?
1: அந்த சக்தி தான் அவங்க. நீங்க வந்து எட்டு பேருன்னு சொன்னீங்கல்ல சார்.
0: நாலாவது ஆள், அதாவது மூணு பெண்ணு அஞ்சு ஆணு இறந்துட்டாங்க.
1: சின்ன வயசுல நீங்க வந்து சாப்பிட்டது விளையாடினது அந்த பருவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா சார்?
0: எப்படி சின்ன வயசுல சண்டை போடைய அளவுக்கு எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே வரல. யார்கிட்டையும் சண்டை போடணும் ஒரு வாய்ப்பே வரல. எங்க சகோதரங்களையும் அன்போடு சண்டை போடுறது கிடையாது. அவ்வளவுதான் எங்க அக்கா அப்பா அம்மா எங்களை வளர்த்துறாங்க. நாங்க அவங்கள வளர்த்துறதால தான் நாங்கள் வளரணும். இல்ல எங்களால முடியாது. அவங்க எங்களை அவ்வளவு அன்போட சகோதர சிநேகத்தோட வளர்த்துறாங்க. எட்டு பேரும் ஒரு வீட்டுல வளர்ந்தோம். ஆனா யாருக்கும் முத்தே கிடையாது.
1: நீங்க சாதாரண குழந்தைங்க இல்ல, அதான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு
0: நினைக்கிறேன். இது சொல்ல இல்லையா, அவருக்கு சக்தி தான், நம்ம கிடையாதே கிடையாது. ஸ்டேடியம் இருக்குல்ல, இப்போ அந்த ஸ்டேடியத்துல ஃபுல்லா தண்ணி கிடக்கும். ராத்திரி 24 மணிக்கூறு ராத்திரி ஆகால் குடிப்பாங்க. ஏன்னா பஸ் சர்வீஸ், பைனல் பஸ் சர்வீஸ் டபுள்ல ஓடிட்டு எப்போ போ சர்வீஸ் ராத்திரி. அதுல பக்கத்துல ரெண்டு கடை இருந்தது, என்ன கடை ராத்திரி கொஞ்சம் என்ன தேச்சிட்டு குடிச்சுடுவாங்க.
1: எண்ணெய் கடையில எண்ணெய் வாங்கிட்டு ஸ்டேடியம் இருந்த பகுதியில உள்ள குளத்துல குளிச்சிருவீங்க.
0: எனக்கு என்ன வீட்டுல
1: எனக்கு
0: கடையில போய் வாங்க, வீட்டு பக்கத்துலதான் சித்தப்பா வீடு சேர்த்துட்டு அங்க போய்தான் குளிப்பேன். குளிச்சதுல சுவா இருக்கும், வாசி பிடிக்காம இருக்கு. முனிசிபல் இது ரெண்டு தடி சால தண்ணியை போட்டு டெய்லி சுத்தம்.
1: அந்த நாகர்கோவில் இருந்த குளங்கள் பெயர் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியும் எத்தனை குளங்கள் இருந்தது
0: யாருக்கு
1: நாகர்கோவில்ல?
0: நாகர்கோவில் அது ஸ்டேடியம் எது ஒண்ணு ஒன்னு கல்லூரி குளம் பக்கத்துல. இப்ப வச்சாந்து இருக்கு ஒரு குளம், ஒழுங்கநாதேரி கிருஷ்ணன் கோயில் ஒரு குளம், அதுக்கு அது சுற்றி தலை ஒரு நாலஞ்சு குளம். அந்த காலத்துல தண்ணி குளத்துல தானே குளிக்க முடியும், குளத்து வச்சாரு. இங்க நாகரூர் இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல நான் நாகரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வீடு லாட்ஜும் இருந்து அது பக்கத்துல இருக்க. இப்ப பஸ் ஸ்டாண்டு அதுவும் குளம், அதாவது கழிவு குளம் வேஸ்ட்டு. அதனால இடையாறு குளம் தான் அதுக்கு பேரு. இன்னைக்கு எது பெரிய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் குளம் பூரா இப்ப வச்சேன். ஒன்றா ரெண்டா குளம் தான் கிடக்கு. ஏன்னா இப்ப குளத்துக்கு தேவை இல்லையா, ஆக்கிட்டாங்க. இப்ப மழை வெளி தோண்டாங்க, தோண்ட தொடங்கியாச்சு. ஏன்னா தண்ணி தேவை, தண்ணி இருந்தாதான் ஊத்து வரும்னு. அப்படித்தானே?
1: நீங்க சின்ன வயசுல குளிக்காத குளமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா நாகர்கோவில்ல?
0: நான் கூடுதல் குளத்துல குளிக்கிறேன்னா அந்த ஸ்டேடியம் குளத்துல. அதான் அங்கே பார்த்தே பார்த்தா வேற பச்சை பச்சையா இருக்கும். நீட்டா எல்லா படி கட்டி இருக்கும். 24 மணிக்கு ஆள் குளிக்கும்.
1: இந்த வெயிலுக்கு நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கும் அதுல குளம் இருந்தா குளிக்கலான்னு ஆசை.
0: இப்போ ஆற்றுல குளிக்கிற மாதிரி உள்ள சக்தி கிடையாது. நம்ம வழி இல்லாம தண்ணியை கொறி விட்டுட்டு ஓடுவோம். அப்படித்தான் இல்லையா? ஆற்றுல குளிக்கிற மாதிரி குளத்துல குளிக்கிற மாதிரி உடம்புக்கு சுகம் இங்க கிடைக்காது. இது ஒரு 10 சொட்டையை தரிசு விடுவா தர ஓடிடுவோம். நமக்கு எதுக்கு வேலைக்காண்டி?
1: அது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லையா?
0: அது தண்ணி குளத்திலேயே ஆற்றுலயே குளிச்சு ஆரோக்கியம் தனி.
1: உங்களுக்கு நீச்சல் தெரியுமா சார்? நீச்சல் தெரியுமா?
0: தெரியும்
1: தெரியும், நல்லா நீந்துவீங்க.
0: என்ன பெரிய அளவுல போக மாட்டேன், போயிட்டு பாவத்தாயிரோட தெரியும். ஆனா ரொம்ப பெருசா போக மாட்டேன்.
1: அதாவது ஆத்துல குளத்துல முங்கி நீச்சல் அடிச்சு குளிச்சா
0: ஆத்துலயும் குளத்துலயும் குளிச்சிருக்கேன்.
1: ஆரோக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உங்களுடைய இந்த ஆயுளுக்கு அந்த ஆரோக்கியமும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்க பயன்படுத்திட்டுதான் ஒரு காரணம்.

0: அப்படிதானே?
1: அப்படி சொல்லுவீங்களா?
0: அப்படி இருக்கலாம்ல,
1: இருக்கலாம் இருக்கலாம்.
0: இப்ப யாருக்கும் அந்த வாய்ப்பு
1: அதாவது
0: இல்லையே.
1: அது அதான் ஒன்று. அது ரெண்டாவது என்ன, இந்த நடப்பாதை சைவம்.
0: அப்படியா?
1: ஆமாம், ஆரம்பத்தில் மின் சாப்பிட்டு தான் இருந்தேன். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு தாசில்தார ரொம்ப பழகியிருந்தார், அவங்க சைவம். அவங்க வீட்டுக்கு தக்காளி எங்கள் வீட்டுக்கு அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த வீட்டிலே பழகி அங்கேயே சைவம் ஆயிடுச்சேன்.
0: உங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாம் சைவமாக எப்படி சார்?
1: எங்கள் வீட்டில் எல்லாரும் சைவம் இல்லை. ஆனால் இடையில எனக்கு ஒரு நோய் வந்தது. டாக்டர் சொன்னார், நீ மீன் சாப்பிட்டு தான் ஆகணும். எங்கள் அப்பா அம்மா மீன் சாப்பிட்டது தான். ஒரு கூடுதலாக ஒரு 10-20 நாள் சாப்பிட்டேன். நச்சரிக்கைகளெல்லாம் சுட்டு பிடிக்கல, அதுக்கு விட்டுட்டேன்.
0: நானே கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுடைய இந்த ஆயுள் ரகசியம் என்ன, ஆரோக்கியத்தோட ரகசியம் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு என்ன, அதான் சொல்ல, இந்த நடப்பாதை ஒன்று,
0: நடக்கிறது
1: ஆற்றுல குளத்துல குளிக்கிறது, ஜபம், முக்கியமாக ஜபம் தான். அவர் தான் எழுச்சிட்டே போறாரு.

0: யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் எப்பவும் செய்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 94 வயசு வர என்னால் முடிஞ்சது செய்யுது. இப்போ பாருங்களேன், இந்த கர்வ ஸ்கூலு, டீச்சர் பிள்ளைவர், இது இல்லாத பிள்ளைகள் நடந்து சாயங்காலம் நடந்து போவாங்க, வீட்டுக்கு போவாங்க. ஒரு நாள் நான் பஸ் ஏற நிற்கிறேன் சாயங்காலம் தாவரத்துக்கு போகிறதுக்கு கர்மா ஸ்கூலில் கிட்ட. அப்போ முதல்ல இருந்து முதல்ல ஸ்கூல்லேருந்து 4:30 மணிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வருது, 4:40 அங்கேருந்து வண்டி வருது, அதில் வண்டி ஃபுல்லாக வராங்க. அவனும் ஏச்சிட்டு வர முடியாது, அங்கேருந்து கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்டு எந்த பக்கம் நிறுத்தலாம் நிறுத்தினாலே ஓடி ஏறி ஒரு பேர் 10 அம்மளை போய் வேறு நெருங்கி ஏறிட்டான். அவ்வளோதான் முடியும் அவங்களே குற்றத்தில் முடியாது. அடுத்து இன்னொரு பஸ்ஸில் வந்து இன்னொரு பஸ் வந்து அதுக்கடையில் லிட்டு பிள்ளைவர் வந்து ஸ்கூல் வந்துட்டு அங்கேயும் ஒரு 2000 பிள்ளைகள் பொன்னாங்கல இருந்து இருக்குல்லையா, அதுகளும் கஷ்டப்படுது. என் கூட ஒரு செக்கிங் இருந்தார். நான் ஒரு சொன்னேன், அண்ணாச்சி இந்த பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கு ஒரு வழி இல்லையான்னு
1: கேட்டேன். இது நடந்தது 94 வயசுல.
0: ஆ, ஒன்னார் சொன்னார், ஏன் கிடையாது மேனேஜ்மெண்ட் நடத்தா போருவேன்னார். நான் சொன்னேன், ஆமாம் கரெக்டு தான். நான் இவர் போயிட்டேன், போயிட்டு ராத்திரி வந்து ஜோடு சொல்லிட்டு இருந்தேன், ஏன் நம்ம அதை முயற்சி எடுக்கக்கூடாது, நம்ம ஏன் இருக்கக்கூடாதுல. காலையில் சர்ச்சைகள்லாம் போயிட்டு வந்து ஒரு 10:30 மணியில் எங்கள் சார் அந்த நேருக்கு ஒரு குறிச்சியில் முட்டிலிருந்து ஜெபம் பண்ணேன். என்ன அண்டவா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன், எனக்கு உதவி அவங்ககிட்ட நான் கேட்கல, எனக்கு தெரியும். நேராக ஆஃபீஸரை பார்த்து அவரை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் 25 வயசில் இந்த மாதிரி பொது விஷயத்தான் செய்யிட்டு இருக்கிறேன், நான் யாரும் கிடையாதுன்னு அவர் கேட்டுக்கிட்டு. எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு ஆள் இருக்கார், அந்த வேலை கேட்டு அவங்கள சொல்லி எதை ஃபோன் பண்ண வந்தாரு. அடுத்த நாள் காலையில் தான் நான் ஹெட் மாஸ்டரை பார்க்க போகிறேன். ஹெட் மாஸ்டர் எனக்கு தெரியுது, அடுத்த கேட்டால் இந்த விஷயத்தை சொன்னார்ட்டு அப்படியே யோசனை பண்ணார். சரி, 3வது நாள் வண்டி வந்துட்டு
1: தனியாக அந்த ஸ்கூலுக்கு பஸ் விட்டுருக்காங்க.
0: ஆமாம், அது உள்ளே வருது, உள்ளே வந்து போகுது.
1: இது வந்து உங்களுக்கு 8வது வயசுல நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க சார்?
0: இப்போ 82 வயசு, இது 18 வயசுக்கு முன்னால, 18 வயசுக்கு முன்னால.
1: அப்போ 80 வயது கடந்த பிறகும் உங்களுடைய பணி, சமூக பணி தொடர்ந்துதான் இருக்கு.
0: 94 வரை நடந்தது. இந்த மாதிரி போன்ல சொல்லுது, அட்மிஷனுக்கு போன் பண்ணி சொல்லுது, இந்த மாதிரி சொன்னா 94 நடந்தது.
1: நிறைய நடந்திருக்கு.
0: என்ன
1: வெளியே வந்து நடமாடினது எத்தனை வயசு வர?
0: நடமாட்டமா, நடமாட்டம் கிடைச்சது ஒரு 80 வயசுல நடந்துருவேன். நான் இப்ப சுத்திருத்தான் இருப்பேன், சுத்திருத்தான் இருப்பேன். எல்லா இடத்துல இந்த மாடுகள் இருப்பாங்கல்ல, ஏதாவது தேவையில்லாம் பிடிச்சு சொல்லுங்க.
1: உங்களுடைய பொண்ணு சொல்றாங்க 95 வயசு வரை நீங்க நடமாடிட்டு வந்தீங்கன்னு சொல்றாங்க.
0: இருக்கும், இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும், இதுதான் பெரியவரு, மூத்தவர்.
1: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்?
0: எனக்கு 6 குழந்தை, 3 ஆண், 3 பெண். இவர் தான் மூத்தவர்.
1: மூத்த பையனுக்கு என்ன வயசு?
0: 72.

0: ஏன் சார் நீங்க ஏழாவதுக்கு பிறகு படிக்கல? ஏழாவதுக்கு பிறகு ஏன் படிக்கல சார்?
1: எனக்கு அந்த டைமில் வேலைக்கு வேலைக்கு கிடையாது கிடையாது. இப்போ அப்போ வந்து அங்கங்கே அப்படி தானே இருந்த அந்த காலத்தில். இப்போ தானே வேலைக்காக முண்டி அடிக்காங்க அப்படிதானே இல்லையா? படிக்கதும் அதிகம் வேலைக்கு அசைதான். அதனால் அன்னைக்குள்ள தலைவரும் அதுதான்.
0: வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு போதுங்கிறதுனால ஏழாவது வகுப்போடு நிறுத்திட்டீங்க?
1: பாருங்க, எனக்கு அதாவது எழுத படிக்க தெரியும் அந்த காலத்துல. நம்ம அதோட கூட படிச்சிருக்க போறதா?
0: ஒரு நேர்மையா தொழில் செய்யறதுக்கு இவ்வளவு போதும்.
1: சரிதானே?
0: அப்பா என்ன பண்ணாரு?
1: அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணாரு அவர் காலத்திலேயே. அப்ப பிசினஸ் பண்ணி இடையில அதுக்கெல்லாம் ஒரு ஆள்கிட்ட போட்டி போட்டு கடுமையா நாலஞ்சு சேப்பை பிடிச்சு கடுமையா தோத்துட்டாரு.
0: அப்பாவும் ஒரு பிசினஸ் மேன் தான் இல்லையா? அப்பாவும் ஒரு பிசினஸ் மேன்
1: தான். அப்புறம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் இதாக இருந்து அதுக்கப்புறம் திரும்பி பழைய எடுத்து அது நல்லா இருந்துச்சு.
0: நீங்க எத்தனை வயசு வரை தொழில் செய்தீங்க சார்?
1: நானா

0: என்ன தொழில் பண்ணீங்க?
1: நான் டயர் ரெடி வச்சேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடத்திட்டு. அப்புறம் இவங்க எல்லாரும் வேலையை போயிட்டாங்க, எனக்கு பிறகு நடத்த ஆள் இல்லை. அப்ப நான் ஒன்னும் செய்ய முடியாது, அதோட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நிம்மதியாக கொஞ்சம் கொஞ்சம் சில்லற சில்லற சொகங்கள் இருக்கு, அது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு.
0: அம்மா செய்த சமையல்ல உங்களுக்கு பிடிச்ச சமையல் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்?
1: அம்மான்னா அம்மா தான், அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா இருப்பாங்க. யார்கிட்ட ஒரு பேச்சு பேச்சு சண்டை போக மாட்டாங்க, எல்லாம் சாத்மியாக தான் இருப்பாங்க. அப்பா கொஞ்சம் கோவக்காரதால அம்மாவுக்கு நேரம் மறைச்சு அவங்களுல ஒரு நாள் சண்டை போட்டதே கிடையாது. அம்மா சமையல், அம்மா சமையல் அதெல்லாம் நல்லா பிடிக்கும். என்ன செய்தாலும் அன்போட தான் செய்வாங்க, எல்லா பிள்ளைகளையும் அன்போட பாடமா பார்ப்பாங்க.
0: அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது சார்? இப்ப வந்து உங்க பிள்ளைங்க மருமகள் எல்லாம் சமைக்கிறதுக்கு அம்மா சமையல் எப்படி?
1: இப்ப அவங்க அந்த காலத்துல இருந்த சமையலுக்கு அது அன்னைக்கு இன்னைக்கு சரியா இல்லையா?
0: அந்த காலத்துல எது குடுத்ததை சாப்பிட்டுக்குவாங்க அப்படிதானே? அது பிடிக்கும்.
1: அது யாரும் கேட்க மாட்டாங்க, அது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வர அளவுக்கு செய்வாங்க. அதனால அவள்கிட்ட நீயா அதை சாப்பிடல சரல என்ன கேட்கமா கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடக்க மாட்டாங்க, நம்மளும் அதை செய்ய மாட்டோம்.
0: அந்த ஆப்ஷனே கிடையாது.
1: சரியாண்ணா?
0: சரி, உங்களுடைய திருமணம் இது குறித்து தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: எனக்கு
0: ஆமா, மேரேஜ்
1: மேரேஜ் 21 வயசுல.
0: 21
1: அவளுக்கு 19 வயசு. அதை காட்டித்தரல போட்டாரு.
0: அவங்க பேரு?
1: அவங்க பேரு சுசம்பாள், செல்லம்பாள். சுசம்பாள் இருக்காரு, செல்லம்பாள் கூடு.
0: செல்லம்மாள் யார் வச்ச பேர் சார்?
1: அது நான் இல்ல, அதாவது செல்லனா.
0: ஓ, உங்களுக்கு செல்லம்?
1: செல்லம்னு கூடுவாங்க, அவன் செல்லமான கூடுவாங்க.
0: செல்லத்துக்கு ஏத்த செல்லம்.
1: அது ஒரு பெற்றுமதால
0: நீங்க அப்படி பேர் வச்சுட்டீங்க. உங்க மேரேஜ் லவ் மேரேஜா எப்படி சார்? லவ் மேரேஜா எப்படி?
1: எந்த பிள்ளைகளும் அப்படி கிடையாது.
0: உங்களுக்கு மேரேஜ் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு திருமணம் காதல் திருமணமா என்னன்னு கேட்டேன். காதல் திருமணமான்னு கேட்டேன். செல்லம்மாள் அழகா பெயர்
1: வச்சிருக்கீங்களா?
0: காதல் திருமணம் உங்களுக்கு பிடிக்காதா சார்? நீங்க யாரும் லவ் மேரேஜ் இல்லன்னு சொன்னீங்கல்ல, காதல் திருமணம் உங்களுக்கு பிடிக்காதா? எப்படி?
1: அப்படி இல்ல, அதாவது அதான் சொன்னேன், எந்த பிள்ளை இவங்க எல்லாம் காலேஜ்ல படிச்சவங்கதான், யாரும் எந்த தப்புக்கும் வரல, எல்லாரும் நம்ம என்ன பாக்கவும் அதை செய்வாங்க.
0: சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து லவ் பண்றேன்னு ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க சார்?
1: இல்ல இல்ல, அது யாருக்கு அப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
0: சொல்லி இருந்தா உங்களுக்கு
1: அப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கோ இல்லையா? வரலையே.
0: பேர பிள்ளைங்க ஏதாவது?
1: பேர பிள்ளைங்க நல்லா தான் இருக்கு. அதே வரிசையில இருக்கு, மூணு பிள்ளை இருக்கு. மூணு பிள்ளைகளும் அவங்க பார்த்த சம்பந்தம் தான் செய்தாங்க.
0: உங்க மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க சார்.
1: அப்ப நான் பிசினஸோட எல்லாம் இருந்திருந்தேன், அவளுக்கு எனக்கு எந்த குறையும் சண்டையும் வராது. இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது.
0: உங்களுக்குள்ள எப்படியும் கணவன் மனைவினா ஒரு சின்ன சண்டைகள் சண்டைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் இல்ல சார்? வந்ததே
1: கிடையாது. ஏதாவது சித்தம் போடுவாங்களா? வேற ஒண்ணு இருக்கு.
0: அவங்களும் உங்ககிட்ட கோபப்பட்டது கிடையாது?
1: கிடையாது. கோபப்பட்ட தேவை வராது இல்லையா? அந்த அளவுக்கு நானும் நடக்க மாட்டேன், அவளும் நடக்க மாட்டேன். அதுதானே நமக்கு தேவை. நடந்தா தானே அது கோபம் வரும். எனக்கு ஆறு பிள்ளைகளுக்கும் குழந்தைகள் இருக்காது, அதுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது கடவுள் தான் எங்களை காப்பாற்றாரு.
0: தொழில நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்கல்ல சார்?
1: ஆமா, தொழில வேற பிரச்சனை வந்தாலும் அது பெருசா வராது. பிரச்சனை வரும், ஆனா பெருசா வராது.
0: அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க சார்?
1: அது எங்க சிச்சப்பா நானும் சேர்ந்து தானே பண்ணோம். அவருக்கு சக்தி எனக்கு உண்டு, அதுக்கு சிசியலா தான் நான் வந்தேன். அதனால எங்க சித்தப்பாவுக்கு அந்த சக்தி தான் என்ன இழுத்து அந்த தொழில்.
0: நீங்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா தொழில் பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப உள்ள சின்ன பசங்களுக்கு இளைஞர்களுக்கு தொழில் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்.
1: அப்படியா?
0: என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? தொழில என்னென்ன சந்திக்க வேணும், எப்படி எல்லாம் அவங்க வந்து சோதனைகள் சிக்கல்கள் வந்தா அதை எதிர்கொள்ளணும்னு?
1: தொழில பல பிரச்சனை உள்ள, அந்த பிரச்சனை இல்லாத பெருசா கிடையாது. பெருசாக்கா பெருசாகவே போயிடும். ஏன்னா அது கண்டிக்கலாம நைசா நமக்கு சட்டமா இருந்தா கூட அதனால கண்டிக்கல. அது இல்லாம ஓடனா நம்ம தொழில் கெட்டு போயிடும். அதனால எது நல்லதோ அதை செய்யணும்.
0: நல்லா ஆலோசிச்சுதான் தொழில

0: பாக்குறீங்க.
1: ஆமா கண்டிப்பா. ஏன்னா இப்ப சதி சாஸ்தி இருக்கு இல்லையா, சிலப்போ கீழேயும் போயிடும் மேலேயும் போயிடும். அதனால ரொம்ப யோசிச்சு சரி ஜோகல் ஆலோசிச்சு

0: நீங்க வந்து சின்ன வயசுல சாப்பிட்ட உணவுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? இப்போ
1: சின்ன வயசுல சாப்பாடு எங்க அம்மா ஊட்டுனது டேஸ்ட்ல கிடைக்காது. அன்னைக்கு என்னன்னா மிக்சி இல்லாத நல்ல உணவு. இன்னைக்கு அவட அவ்வளவு மிக்ஸ் பண்ற உணவு தான் எல்லாருக்கும் விலகி கொடுக்குறாங்க. அதை வச்சுதான் நான் சாப்பிட முடியும். அன்னைக்கு அப்படி இல்லை, வயலில் போய் அப்படி தனியா சாடி வரசை போட்டு அன்னைக்கு செய்தான். அன்னைக்கு நெல் நல்லா இருந்தது, அன்னைக்கு அரிசி நல்லா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, உரத்தை போட்டு சீவிடும், அதுக்கு அஞ்சு மடங்கு கூட கிடைக்கும். அதனால் அன்னைக்கு உள்ள சக்தி இப்போ கிடையாது, டேஸ்ட் அதோட கூட இருக்கும். அம்மா போடுறது அச்சப்போ குழந்த போடு, அந்த காலத்தில் அதெல்லாம் போட்டு அதுதான் போடுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் கேசரி கேசரி எல்லாம் வந்துடலாம். அன்னைக்கு அது வந்து அந்த டேஸ்ட் வேறு கிடைக்காது. அந்த கருப்பட்டியில் கிடைக்கிது, அந்த கருத்த கருப்பட்டியில் அல்வா போட்டாங்கன்னா அது தஞ்சாக இருக்கும். இன்னைக்கு என்ன செய்யோ வச்சிருந்து கலந்து கொண்டு வர்றாங்க, நமக்கு சாப்பிட வேண்டிய

0: வேற வழி இல்லையே. எங்க சாத்தா இல்ல, ஒரு கருப்பட்டியை உடச்சு காலையில் சாப்பிடுவாரு. அன்னைக்குள்ள கருப்பட்டிய சக்தி இருக்கு. சரி, 88 வயசு வேலை பார்த்துறேன். அது எனக்கு வர வர சக்தியா தரேன். இந்த பிள்ளைகள் எனக்கு வெளியில மெட்ராஸ்ல எல்லாம் இருந்தாரு. இங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தா, மஸ்கட்ல இருந்தா மூத்த.
1: குழந்தைங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஃபாரினுக்கு போயிருக்கீங்களா சார்?
0: ஆமா, நான் பஹரீனுக்கு போயிருக்கேன்.
1: எந்த வயசுல போனீங்க சார் பஹரீனுக்கு?
0: 89 வயசுல போயிருக்கேன் பஹரீனுக்கு.
1: 89 வயசுல பஹரீனுக்கு போயிருக்கீங்க. எவ்வளவு நாள் அங்க இருந்தீங்க?
0: 3 மாசம் தான் இருக்க முடியும். அங்கே காலையில நடக்க போயிருக்கேன்.
1: நாகர்கோயில் உங்க கால்படாத இடம் இல்ல அப்படின்னு சொல்றது மாதிரி உங்க கால்படாத இடம் இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன். நீங்க எந்த இடத்த சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க, தெரியுமா? கிழங்கு
1: எங்களுக்கு நாகர்கோயில் ஒரு இடம் தெரியாது. ஏன்னா நாங்க நடந்து போறதே இல்ல. 100 வயசு வரை நீங்க இப்படி இருக்கிறீங்கல்ல ஆரோக்கியமா, அதுக்கு காரணம் உங்களுடைய நடைப்பயிற்சி தான் நினைக்கிறேன்.
0: இல்ல, கடவுள் தான்.
1: உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் என்னென்ன சாப்பிடுவீங்க, அதை சொல்ல முடியுமா சார்?
0: நான் சாப்பிடுவேன், காலையில இட்லி தோசை சாப்பிடுவேன், மத்தியானம் குரோசா சாப்பிடுவேன், இடையில ஒரு 11 மணிக்கு பிஸ்கெட்டு ஏதாவது டீ தருவேன், சாயங்காலம் 4 மணிக்கு ஏதாவது பலாரம் வச்சு டீ தருவாங்க, 6 மணிக்கு தோசை போடுவேன், 7:30 மணிக்கு தான் முடிப்பேன். முடிச்ச உடனே எனக்கு உப்புமாவும் பாலும் பழமும் வைப்பா. ஆனால் பழம் இப்போ எடுக்கல, கொஞ்சம் கவம் கிட்ட இருக்கு, அதனால பழம் எடுக்கல. பாலும் ரவை கோதுமை சேர்ந்தது, ஆனால் நல்லா இருக்கும். வருஷ கணக்காக தான் சாப்பிட்ருக்கேன்.
1: நார்மலாக எல்லாரும் சாப்பிட்றது மாதிரி தான் சாப்பிட்றீங்க?
0: ஆமாம்மா. என்னென்னா எரிப்பு எடுக்கப்படாது சொல்லியிருக்காரு. எனக்கு ஊறுகாய் எதாவது இல்லைன்னா சாப்பாடு போகாது. உப்பு இருக்கு, அதனால வேணாம், அதனால அது எடுக்கிறது இல்லை. மற்ற காய்கறியை மட்டும் எடுக்க.
1: இப்போ வயசு காரணமா குறைச்சது அந்த உப்பும் உரைப்பும் மட்டும்தான் இல்லையா?
0: ஆமாம், அதனால சரி என்ன டேஸ்ட பார்க்க முடியாது இல்லையா, சாப்பிட வேண்டியதான்.
1: பிள்ளைங்க அனுமதி கொடுத்தா வெளியே எங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்க சார்?
0: விடமாட்டாங்களே.
1: அனுமதி கொடுத்தாங்கன்னா எங்க போவீங்க?
0: செவ்வாய்க்கிழமை சர்ச்சையை கூட்டிட்டு போய் கார்ல இப்ப கூட்டிட்டு போறேன். விழுந்து
1: வெளியே போறதுக்கு அனுமதி கிடைச்சுனா சர்ச்சைக்கு தான் போவீங்க?
0: இங்க மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் இருக்கும்போ அப்படியே அந்த குடிசை போவோம், சகாயபுரத்துக்கு போவோம், சாமியார் மடத்துக்கு போவோம், ஒவ்வொரு வாரத்துலயும் போவோம், போயிட்டே இருப்போம். இப்ப அதுக்கு முடியல. இல்ல,
1: உங்க செல்லமா இருக்கும் போதே போவீங்க அப்படிதானே?
0: ஆமா.
1: சரி, இவ்வளவு நேரமும் நாங்க பேசும்போது உங்களுக்கு காது ஓரளவு கேக்குது, ஆனா எழுதி குடுக்கறாங்க உங்க பொண்ணு கேள்வி எல்லாம். எழுதி குடுக்கறதுல இவ்வளவு அழகா பாசிக்கிறீங்களா, எப்படி சார்?
0: இது எழுதி தந்தா அதுக்கு உடனே எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா?
1: கண்ணாடி இல்லாமலே இவ்வளவு எழுத்து அழகா வாசிக்கிறீங்களே.
0: காலையில நியூஸ் பேப்பர் எல்லாம் காலையில படிப்பேன்.
1: இப்பமே நியூஸ் பேப்பர் படிப்பீங்க?
0: அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்ணாடி தேவைப்படல, கண்ணாடி தேவைப்பட்டா போடலாம்.
1: டிவி பாப்பேன்னு சொன்னீங்க, செல்லு வச்சிருக்கீங்களா? எப்படி
0: செல்லு வச்சிருக்கேன், தேவைப்பட்டா எல்லாரும் கூப்பிடுவேன். அது எனக்கு ஒரு ஆதாயம் ஆயிடு. என்ன திடீர்னு வச்சது உடனே கூப்பிடலாம். இல்ல,
1: ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: இல்ல, அவங்க எல்லாம் இருக்கு, நான் வைக்கிறது இல்ல. குழம்பிடப்படாது இல்ல, என்ன அடிச்சு சரியா கரெக்டா அடிச்சது இல்ல. வேற ஏதாவது கிடைக்காது சென்னை.
1: பிள்ளைங்க எல்லாம் இப்ப செல்ல நோண்டிட்டு இருக்கோம்ல,
0: எல்லா பிள்ளைகள்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருப்பாங்க, அது பழக்கிறாள் சரியா வராதுன்னு நினைப்பு. எனக்கு விஷயத்துக்கு இது போறோம், இதைய பேசியிருக்க கடவுள் தந்திருக்காருல்ல, அதே பேசி தான்.
1: நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது போன்லாம் எப்படி இருந்திருக்கா எப்படி சார்?
0: அந்த காலத்துல போன் கிடையாது. கொஞ்சம் வயசுக்கு பிறகு இந்த கரக்கு போனா இருந்து 2 டிஜிட்ஸ் தான்.
1: ரெண்டு
0: ஒன்று ரெண்டு இல்லை 4 5 கறக்குனா கறக்குறேன்னா அந்த போன்ல சுத்தம். அதுக்கு பிறகு 3 டிஜிட் ஆயிடுச்சு, அப்புறம் 6 டிஜிட். இப்போ அது இருக்கு, ஆனால் இது இருக்கு.
1: 2 டிஜிட் ஃபோன் நம்பர் இருக்கும் போதே உங்க வீட்டில் ஃபோன் இருந்துருக்கு?
0: 3 நம்பர் வந்து ஒரு தான் ஃபோன் வச்சேன். வீட்லயே ஆபீஸ்ல வச்சிருந்தேன், இப்போ வெளியே வச்சிருந்தேன்.
1: அந்த பழைய நம்பர் சொல்ல முடியுமா சார்?
0: 95 95 ஆபீஸ்ல, வீட்டில் 93 வீட்டுல.
1: இது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்பர் நினைக்கிறேன், அப்படிதானே சார்?
0: 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்.
1: நம்ம ஊர் சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க சார்?
0: இது 10 மடங்கு வித்தியாசம் இல்லையா? அன்னைக்கு அங்கங்கே நாலஞ்சு குடிசை இருக்கும், வீடு இருக்கும். இன்னைக்கு வீடு வைக்கவே இடம் இல்லை, அந்த அளவுக்கு இன்னும் இருக்குல்ல. இந்த காலனி நான் தான் பொருளாளரா இருந்தேன். சொசைட்டில 17 வருஷம் அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். சம்பளம் கிடையாது. முதல்ல கிறிஸ்தவர் தலைவர்.
1: நீங்க வரும்போது இந்த பொன்னப்ப நடர் காலனில மரங்கள் எல்லாம் எப்படி இருந்து?
0: வெறும் காடு, பகல் போக முடியாது. கார்மஸ்குள்ள படிக்க வைப்பா இல்ல, ஒண்ணு கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு காடா இருந்தது. பஸ்.

0: ஏக்கர் ஒரு ஓலை வீடு, ஒரு ஓட்டு சின்ன வீடு, இது பாக்கி வீடே கிடையாது.
1: பொன்னப்பனார் காலனி 55 ஏக்கர்ல உருவாக்கப்பட்டது.
0: 56 ஏக்கர்.
1: அப்போ என்னென்ன மரங்கள் எல்லாம் இருந்துச்சு சார்?
0: கொல்லம்பழம், கொல்லம்பழம் சின்ன மரங்கள், அது அனுபவம் உள்ள மரங்களே இல்லை. அப்படிப்பட்ட யாரும் பகல் போகவே மாட்டாங்க, ஏன்னா சுத்தி காடு இல்லையா. இப்ப அப்படி இல்லை. அன்னைக்கு நாங்க கொடுத்த சென்னுக்கு 2500 ரூபா, இன்னைக்கு 25 லட்சம் ரூபா ஒரு சென்று.
1: சரி, இப்ப மண்ணோட விலைய சொல்லிட்டீங்க, பொண்ணோட விலை எப்படி இருந்து சார் உங்க காலத்துல?
0: ஒன்னா ஒன்னு 16 ரூபா
1: ஒரு பவுன்,
0: ஒரு 15 ரூபா, 16 ரூபா அதுதான் இருந்தது. என்ன காலத்துல 33 ரூபா, இப்போ லட்சக்கணக்காக ஆயிடுச்சு.
1: ஒரு பவுனு 15 ரூபானா?
0: இப்போ 30 போச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 33 ரூபா தான் இருந்தது. எதனால நடக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல.

0: 1926ல பிறந்தேன்னு சொன்னீங்கல்ல சார்.
1: ஆமா.
0: அப்ப வந்து உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல உள்ள நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா?
1: காஞ்சியை பார்த்தேன் தக்கலையில, நான் இருக்கும்போது காஞ்சி வந்து காஞ்சி
0: போறதுல ஆங்கிலேயரோட அடக்குமுறை நிறைய இருந்துன்னு சொல்றாங்கல்ல சார், அது ஏதாவது உங்களுக்கு பார்த்த அனுபவங்கள் உண்டா?
1: ஆங்கிலேயர் அடக்குமுறை கேட்டு வேற விவரம் இல்ல. இல்ல,
0: சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி துணி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன் சார்.
1: ரேஷன் வச்சிருந்தோம், ஒரு காடுக்கும் ஒரு ஆளுக்கும் ஒன்னு ரெண்டு துணி கொடுப்போம். எந்த குறையும் எனக்கு இதுல இல்லை, இன்னும் வராது.
0: 100 வயதை கடந்தவர்கள்.

0: இதிலே இல்ல, இன்னும் வராது.
1: 100 வயதை கடந்தவர்கள் அந்த பெருமையோடு நீங்கள் இளைஞர்களுக்கு அல்லது ஒரு 60 வயதை தாண்டியவர்களுக்கு யாருக்குனாலும் சரி ஒரு ஆலோசனை சொல்லணும், ஆரோக்கியமா நேர்மையா வாழணும் ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: ஆலோசனை சொல்லுவேன், அந்த ஆலோசனை தானே. என்ன முடிஞ்சது ஒவ்வொரு பிள்ளைகள்ட்ட, இந்த மாதிரி நடைங்க, இந்த மாதிரி நடைங்க,
1: என்ன மாதிரி நடக்கணும்,
0: நடக்குது ஒழுங்கா சர்ச்சுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நல்ல முறையா நம்ம கடவுள் நம்ம என்னைக்கும் ஆசீர்வதிப்பாரு. அதாவது எனக்கு 91 வயசு ஆச்சு, கடவுள் என்ன இந்த அளவு வச்சிருக்காரு, நான் நேர்மையாக ஓரளவு நல்ல சுகத்தில் நீங்களும் அதே மாதிரி ஆரோக்கியமா கடவுள் சக்தியோட உட்காரணும் நான் விரும்புறேன். நீங்களும் 100க்கு மேல இருந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும்.
1: எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் சென்று சேரும் அந்த நம்பிக்கையோட 100 வயது தாண்டிய உங்களை பேட்டி கண்டது ரொம்ப எங்களுக்கு பெருமையாவும் ஒரு ஆசீர்வாதமும் நினைக்கிறோம் சார்.
0: நன்றிக்கு வயசு இல்லை, யாருக்கும் நன்றி சொல்லலாம். அதான் நீங்க இவ்வளவு பொறுமையோடு வந்து என்கிட்ட எவ்வளவு காரியங்களும் கேட்டறிஞ்சது, அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி.
1: நன்றி.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை சதம் கண்ட சகாப்தம் நாகர்கோவில் ஜோன்ஸ் செல்லம் அவர்களுடன் சந்திப்பு கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.
3: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்.
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE,
6: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
6: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
7: 04652253900.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
11: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
13: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால், நாகர்கோவில், ஆர் கால் 6384555111.
14: AGK College of Arts and Sciences, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
15: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
16: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
15: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
16: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
15: தடிகாரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
16: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.

0: சினப்பை கட்டி குழந்தையின்மை சிகிச்சை ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது. நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.

நேர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 9:30 நாடக மலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் கேட்கலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: கண்களுக்கு வானவில் இணையில் வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 4 மணி. இப்பொழுது நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரைசை பாடல்களை. முதலில் ஸ்ரீ படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, சித்ரா குரல்களில், டி எஸ் முரளிதரன் இசையில், உதயகுமார் வரிகளில் கேட்டு மகிழலாம்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாடத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 944-24-30-243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சுப் போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம். வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 944-243-243 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். திரை இசையிலே இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் பார்வை ஒன்றே போதும். ஒலிக்கும் குரல்கள் ஹரிஹரன், சுவர்ணலதா. இப்பாடலுக்கு இசை பரணி, வரிகள் பாவிஜெய்.

0: லிசன் லிசன்.
1: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
1: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
2: கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
2: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
3: பண்பலை 101 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையை இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலின் வரிகள் தாமரை. இப்பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடியவர்கள் ஹரிஹரன், கிருஷ்ண நகுல். பாடலின் படம் வேட்டையாடு விளையாடு.

கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம். இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் பங்கேற்கிறார் தம்மத்துக்கோணம் டி அனிதா அவர்கள். வாழையில் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இந்த நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறலாம் நீங்கள். நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசை. நேரம் இப்பொழுது 4:21. விவி பிரசன்னா ராஜேஸ்வரன் குரல்களில் விஜய் ஆண்டனி இசையில் கேட்கலாம் இந்த பாடல், நான் அவனில்லை.

திரை செயல் நிறைவாக அனிருத் தனுஷ் குரல்களில், அனிருத் இசையில் தனுஷ் வரிகளில் கேட்கலாம் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுவை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIG டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: காற்று நிறைக்கும் அமுத துளிகள் நாளும் சொல்லித்தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 5:03. ஒத்த நிகழ்ச்சியால மொத்த நேர்களையும் கவர முடியுமா? அதுவும் 60 துளிகளில் கவர முடியும் என்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சி. மொல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரு இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் அப்படியே பின்னோக்கி சுழல்கிறது. சகோதரர்கள் ஒன்று கூடி வாழ்வது பேரின்பம். ஆலமர விழுதுகள் போல குடும்பம் காலகாலமாய் நின்று வளர்ந்து ஓங்கும். சகோதரனின் குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து சீராட்டி பாராட்டி அழகு பார்த்து கொஞ்சி விளையாடுவது இயல்பான ஒன்றுதான். நமது கலாச்சாரத்தில் அதையே கவித்துவமாக வரிகளில் எழுதி காட்சி அமைத்திருப்பது மிக சிறப்பு இந்த பாடலில். பி. சுஷிலாவின் குரல் காதில் ஆனந்த ரீங்காரம் விடுகிறது. நிலவு மகளையும் குழந்தையை உறங்க வைக்க

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரைசை சரம். அனுபவம் அத்தனையும் கற்றுக் கொடுத்து விட முடியுமா என்ன? முடியாது என்று நினைத்தாலும் மனம் மட்டும் உற்சாகத்தின் உச்சியில் இருக்குமானால் வராத கலையும் கைவர பெற்றிடும். அதிலும் காதல் கொண்ட உள்ளம் என்றால் அனைத்தும் புதுமை விந்தைதான். இந்த பூவை அப்படி என்ன வினோதம் கண்டாள்? கேட்கலாம் இந்த பாடலில்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர் பி. சுஷிலா. இப்பாடலுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன். வரிகள் கண்ணதாசன்.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் இந்நிகழ்ச்சி 8:05 முதல் 8:30 வரை இடம்பெறும். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் நமது குழந்தைகள்தான், சிறுவர் சிறுமியர். இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இவ்வ இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 890-325-7039. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை தயாராக இந்த நிகழ்ச்சிக்கு வைத்திருங்களேன். காலச்சக்கர கடிகாரம் 1975 சுழல்கிறது. நிலையத்தில் சுழலும் நேரம் 5:13. 13 நிமிடம் இந்நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். தன் போக்கிலே கரை புரண்டு ஓடும் பாறை மரம் என அத்தனையும் தழுவி தன் இயல்பில் சற்றும் மாறாமல் ஸ்படிகமாய் தெளிந்த நீராய் ஓடும் நீரில் பார்த்தவுடன் நிச்சயம் கால் நனைக்கவாது தோன்றும். அப்படித்தானே இளைய உள்ளங்கள் என்றால் சொல்லவே வேண்டாம். நிச்சயம் நீராட ஒரு சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் தான் இது. இங்கே பின்னணி பாடகையின் வித்தியாசமான குரல் கூடவே இணைந்து ஒலிக்கும் கே. ஜே. யேசுதாஸ் குரல், கே. வி. மகாதேவன் இசையில், நா. காமராசன் வரிகளில் பல்லாண்டு வாழ்க.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேர்காணந்திருக்கும் நிகழ்ச்சியும் முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரைசை சரம். சமவெளி, மேடு பள்ளம் நிறைந்த பள்ளத்தாக்கு, பசுமை போர்த்திய மரங்கள், இளங்காலை பொழுது, அருமையான வசந்த காலம், இனிமையான இசை, அந்த இயற்கை அழகில் எதிரொலிக்க இசை வந்த திசையில் கால்கள் நடந்தால் அங்கே கால் முளைத்த தேவதை எதை பற்றியும் கவலைப்படாமல் பாடி திரிந்து ஊஞ்சலாடி மகிழ்கிறாள். காட்சியை கற்பனை பண்ண முடிகிறதா? இந்த பாடலை கேளுங்கள்.

காற்றுநிலை வரும் கீதம் படத்திற்காக ஒலித்த அந்த குரல் எஸ் ஜானகி. இப்பாடலுக்கு வரிகள் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனாரின் வரிகள். இது ஆத்மார்த்தமான உண்மை. கலையம்சம், பண்பாடு, அழகு, இதில் நாடென்ன, மொழி என்ன, அழகு என்றால்

ஆராதிக்கத்தானே. வேற்று நாட்டவரின் கலை கலாச்சார பின்னணியில் ஒரு அருமையான டூயட் பாடல். குரல் வண்ணம் மலேசியா வாசுதேவன், பி சுஷிலா, இப்பாடலுக்கு இசை இளையராஜா.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:29. நேரில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் கையடக்க வடிவியதில். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல்கள் நான் உனக்கு. அழகான ஜோடிகள் ஆனந்தமாய் பாடி மகிழ்கிறது. வாணி ஜெயராமின் குரல் வெள்ளி இழையாய் காதில் பாய்கிறது. இணைந்து ஒலிக்கும் TM சவுந்தரராஜன் குரல். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கேட்கலாம் சங்கிலி பட பாடல்.

உயிர் வரை ஜில்லிடம் குளிர்படர்ந்த பனிப்படர்ந்த பிரதேசம், வானில் இருக்கும் நிலவை விட்டு வைக்காமல் தோழி போல நினைத்து பாடும் நாயகன், இயற்கை அழகு அத்தனை விருந்து கண்

உங்களுக்கு கூடவே ஒலிக்கும் குரலும் எஸ் பி பாலசுப்ரமணி, எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், கைராசிக்காரன் பட பாடல்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 கழித வழி நேர் விருப்ப பாடல்கள். உங்கள் எழுத்துக்களுக்கு எங்கள் பதில் வழி இது. கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள், இது நாடகத்தின் பெயர். இன்றிரவு 9:30 நாடக மலரில் கேட்டு ரசிக்கலாம் நீங்கள். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. பிரம்மாண்டமான அரங்கத்தில் கூட்டமாய் மக்கள் கூடியிருக்க சாண்டிலியர் விளக்கில் தொங்கியபடி கதாநாயகன் மேலிருந்து குதிக்க மொத்த பார்வையும் அவர் பக்கம் திரும்ப ஆடிப்பாடுகிறார். கூடவே ஆட்டம் போட்டு நிகழ்ச்சியை மேலும் கலகலக்கும் அவரது தோழி. நடனாசிவுகள் அன்றைய காலத்திற்கு ஏற்ப. ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, வாலியின் வரிகள். கேட்கலாம் தூங்காதே தம்பி தூங்காதே.

காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. நிலையத்தில் கடிகாரம் சுழலும் நேரம் 5:45. நேர்களத்திற்கு நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். தொட்டதெல்லாம் தோற்றிவிடும் என்ற எண்ணம் மறைந்து தொட்டதெல்லாம் துலங்கும் உன் துணை இருந்தால் என்று என்னை நம்ப வைத்தவள் நீ. வெற்றி கனியை நான் எட்டி பிடிக்க உன் பார்வை ஒன்றே போதும். இந்த இரு விழிகளுக்குள் அப்படி என்ன மாயமோ மந்திரமோ புரியவில்லை எனக்கு என கனவில் டூயட் பாடும் கதாநாயகன்.

காலச்சக்கர கடிகாரம் 2000 அந்த வரிசையான வரிகளில் அந்த வருடத்தில் சுழல்கிறது. எல்லாமே மாயை, நான் நீ மட்டும் நிஜம். கேட்கவே வித்தியாசமாக இருக்கிறதுல இந்த கீர்த்தனை எல்லாம் காதலில் ரொம்பவே சாதாரணம். குழுவாக நின்று கூட்டமாக கைத்தட்டி உற்சாகமாக ஆடிப்பாடும் பாடல் இது. கதைகள் கருத்து சொல்கிறதோ இல்லையோ, படம் நகைச்சுவையின் உச்சகட்டம். பாடலின் படம் பஞ்சதந்திரம். ஒலிக்கும் குரல்கள் ஸ்ரீனிவாஸ், ஷாலினி சிங். இப்பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து.

காலச்சக்கர கடிகாரம் 2025 சொல்கிறது, நிஜத்தை மட்டும் பேசும் பாசங்கள் கிடைப்பது மிக அரிது. தாய்மொழியும் விழிமுடி துயில் கொண்டாலும் சற்றும் பிசிராமல் உச்சரிப்பில் வரும் தாய் மண்ணும் நம் தொப்புள் குடி உறவுதான். கவிதையாய் ஒரு குடும்ப உறவு, கூடவே நாட்டுப்பற்றும் கலந்த வாழ்க்கை. உயிர் இந்த மண்ணுக்கு என்று நிச்சயம் என்று தெரிந்த பின்னும் வானவில் போல வண்ண சிதறலாய் சில சந்தோஷ உறவுகள் இவன் வாழ்வில்.

0: விவேக் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில், நகுல் அபியங்கு ரம்யா பட் குரல்களில் அமரன் படப்பாடல் கேட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலி மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
5: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NACA பிளஸ் அக்ரிடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம்.

இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம் 7:10 தேனி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தம்மத்துக்கோணம் டி அனிதா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் நுண்ணோட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரடி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652, அலைபேசி எண் 8903257309. இன்றிரவு 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரைசை.

கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு என் ஜி ராஜப்பா, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 10:05 நிலாமுற்றம், நேரலை. 11 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நேயர்கள் கேட்டது இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Gupta said, under the campaign, all Delhi government offices except essential services will operate and work from home for 2 days in a week. US President Donald Trump and his Chinese counterpart Xi Jinping today held talks in Beijing. Both leaders stressed on cooperation over confrontation despite tensions over trade, technology and regional security. The meeting marked Trump's first visit to China during his second stint of presidency. According to the White House, the two sides agreed that the Strait of Hormuz must remain open to support the free flow of energy. Benchmark domestic equity indices surged over 1% today, led by broad-based buying across most sectors. The Sensex gained 790 points to close at 75,399. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநல தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதள https://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. 30/6/2026 தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தமிழ்நாடு மோட்டார் வாகன பள்ளி வாகனங்களுக்காக ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு விதிகள் 2012 வருடத்திற்கு ஒருமுறை அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்வது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அளவிலான சிறப்பு குழு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்து பொதுச்சாலையில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இவ்வலுவலக எல்லைக்குட்பட்ட பள்ளி வாகனங்களை இம்மாதம் 16 அன்று காலை 8 அளவில் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மைதானத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குழு உறுப்பினர், கோட்டாட்சியர், உதவி காவல் கண்காணிப்பாளர் நாகர்கோவில், வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் இயக்க ஊர்தி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அனைத்து பள்ளி வாகனங்களை தவறாது ஆஜர்படுத்த வேண்டுமெனவும், தவறும் பட்சத்தில் அனுமதி சீட்டின் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். அரசு செவித்திறன் குறையுடையோருக்கான மேல்நிலைப்பள்ளி தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. அரசு செவித்திறன் குறையுடையோருக்கான உயர்நிலைப்பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி.

புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படுகிறது. அரசு செவித்திறன் குறை உடையோருக்கான நடுநிலைப்பள்ளி செங்கல்பட்டு கடலூர் மாவட்டத்தில் செயல்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கான தமிழ் வார்த்தை வயவு. இதுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. வலிமைன்னு சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னது அப்படின்னா, ஒரு பெண் கருவுற்றிருக்கிற காலத்துல அவளுக்கு ஏற்படுற புளிப்பு சுவை மீதான ஆசை, அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடணும் போல இருக்கு, அந்த விருப்பத்தை கூறுறதுக்காக வயவு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது.
1: இதற்கான உதாரணங்கள் பார்க்கலாம். வயவுறு புலி ஒன்று தன் இரையை நோக்கி பாய்ந்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குங்க. அந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா, வலிமை மிகுந்த புலி தனது இரையை நோக்கி வேகமாக பாய்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை அது தருது. இதுவே புறநானூற்றுல பாத்தீங்க அப்படின்னா, வயவுறு மகளிர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வயவுறு அப்படிங்கறது கருவுற்ற அப்படிங்கிற அர்த்தம், அதாவது வயவுறு மகளிர் அப்படின்னா கருவுற்ற பெண்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இது தருது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு இங்கிலீஷ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற புதிய வேர்ட் என்ன அப்படின்னா, ஸ்கிராம். SCRAM, ஸ்கிராம். ஸ்கிராம் அப்படின்னா கோ அவே குவிக்லி, உடனே இங்க இருந்து ஓடிரு, விரைவாக இந்த இடத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்குதான் இங்கிலீஷ்ல ஸ்கிராம்.
2: இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஆம் பிஸி ரைட் நவ், சோ ஸ்கிராம், அதாவது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் ரொம்ப வேலையா இருக்கேன், உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம வந்து ஸ்கிராம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, டைடல் லாக்கிங். டைடல் லாக்கிங் அதாவது, நாம பூமியில இருந்து நிலாவை பாக்குறப்பவுமே நமக்கு ஒரு சைடு மட்டும்தான் தெரியும், அதனுடைய இன்னொரு பகுதி நமக்கு தெரியாது. அது ஏன் அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுதாங்க டைடல் லாக்கிங். அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாமா?
1: பொதுவா ஒரு கிரகம் அல்லது நிலவையே எடுத்துக்கோமே, அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதே சமயம் இன்னொரு பெரிய கிரகத்தையும் சேர்த்து சுத்தி வருது இல்லையா. சோ தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள அது எடுத்துக்கொள்ற நேரமோ, அப்படியே அது அந்த தான் சுற்ற கோள ஒரு முறை சுற்றி வர அதை எடுத்துக்கிற நேரமும் சமமா இருக்கிற பட்சத்துல இந்த டைடல் லாக்கிங் அங்க நிகழுது.
2: இப்ப நிலா வந்து பூமியை சுற்றி வர்றதுக்காக 27.3 நாட்கள் ஆகுது, அதே மாதிரி நிலா தன்னைத்தானே சுற்றி கொள்ள 27.3 நாட்கள் எடுக்குது. அதனாலதான் பூமியில இருந்து நாம நிலாவை பாக்குறப்ப மறுபக்கம் நமக்கு தெரியறதே இல்ல. இந்த டைடல் லாக் ஏற்படுறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு, ஒன்னு கிராவிட்டி, இன்னொன்னு டைடல் போர்ஸ்.
1: இப்ப யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம பூமி தான் இருக்கு, இது வந்து நம்ம சூரியனையும் சுத்தி வருது இல்லையா, அது ஒருவேளை டைடல் லாக் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பூமியினுடைய ஒரு பக்கம் எப்பவுமே சூரியனை பார்த்தே தான் இருக்கும். அப்ப அந்த பக்கம் மட்டும் எப்பவுமே பயங்கர வெப்பமாகவும், அடுத்த பக்கம் எப்பவுமே பயங்கர கூலாகவும், அதாவது உறைந்த பிரதேசமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட கிரகங்கள்ல உயிர்கள் வந்து வாழ முடியாது. ஆனா நம்ம பூமி அந்த மாதிரியான டைடல் லாக்ல எங்கேயும் சிக்காம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை இங்க சூப்பரா ஹாப்பியா போயிட்டு இருக்கு.
2: இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்

0: ஏக்கரில்
1: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
0: பாட்டில் வாட்ரா,
1: ஷோகேஸ் பொருட்கள்,
0: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
1: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
2: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
3: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில் மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் செயிண்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸின் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
5: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
6: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
5: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
6: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
5: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
6: 04652253900.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
10: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
11: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங் இங்க இருக்கு.
10: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
11: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
12: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
13: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
12: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
13: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
12: சேர்க்கை நடைபெறுகிறது.
14: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
15: ஆமா.

0: டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
8: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
12: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
11: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
12: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
11: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
12: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
13: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
14: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
13: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
14: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
13: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
14: போன் 7358737358.
12: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
15: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
12: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
15: செல் நம்பர் 9488230666.
16: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால், நாகர்கோவில், ஆர் கால் 6384555111.
17: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NACA பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
18: இப்பொழுது நாம் மெல்லிசை கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயருகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான

0: உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள்
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர்

0: 21 19 23 21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:41. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரையிசை பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலின் படம் முப்பொழுதும் உன் கற்பனைகள். ஒலித்துக்குரல் சீதாரா, இசை ஜே வி பிரகாஷ், வரிகள் தாமரை.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: நேரம் இப்பொழுது 6:47. நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசெய் பாடல்களை. இனி ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் சுக்ரன். ஒலிக்கும் குரல்கள் விஜய் ஆண்டனி, ரஞ்சித் வினயா. இசை விஜய் ஆண்டனி. பாடலுக்கு

0: Hey.
1: Listen, listen, listen.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
4: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:06:53. நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரைசெய் பாடல்களை கேட்கும் இந்த தருணம். இனி நாம் கேட்கலாம் முதல்வன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கேட்கலாம்.

0: தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நோட்டு வண்டு. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்னிசை நேரம். இன்னிசை நேரத்தை கேட்கும் முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
6: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
5: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
6: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
5: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
6: கட்டுரை போட்டியின் தலைப்பு
5: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
6: வினாடி வினாவின் மைய கருத்து
5: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
6: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
0: எண்ணிசை நேரத்தில் டி கே ஜெயராமன்.

0: ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டு பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 மாதங்களுக்கு பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 அடியாகவும், 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாகவும் குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒருவார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
0: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்பரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல்

0: சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் மூன்றாவது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சலப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஒமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஒமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஒராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளிமாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார்.

0: செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 7:25.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கும் முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிவிப்பு. வரும் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ரப்பர் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால் வெடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை அறுவடை பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சா நோய் தாக்க வாய்ப்புள்ளது. மரவள்ளியில் நுண்ணுயிரினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகிற்கு தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழையில் நூற்புழு மேலாண்மையில் வாழைக்கன்றுகளில் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல் அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும். அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண் கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும், பொது சேவை மையங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில்

மொத்தமுள்ள 247,547 பயனாளிகளில் இதுவரை 187,901 PM கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். தம்மத்து கோணம் டி அனிதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்தும் முறைகள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: எண்ணங்களே செயல்களாகின்றன. நல்ல எண்ணங்கள் நம்மை அடையாளம் காட்டுகின்றன. உலகில் வாழும் மக்களின் பசிப்பிணியை நீக்கும் உழவர்களின் எண்ணங்கள் வறுமையை நீக்க உதவுகின்றன. எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்கு செய்யலாம், நாம் திட்டமிட்டு வேளாண்மை செய்யும் பொழுது வேளாண்மையில் வியத்தகு வெற்றிகளை குவிக்க முடியும்.
1: இப்பொழுது கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தம்மத்து கோணம் டி அனிதா அவர்கள்.
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம்
3: அம்மா. நீங்க வேளாண் தொழிலில் பார்க்கும் போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்க செய்றீங்க?
4: நாங்க கால்நடை வளர்க்கும், கோழி வளர்க்கும், ஆடு வளர்க்கும், விவசாயம் வாழை போட்டிருக்கு.
3: விவசாயத்தை பொறுத்தல பார்க்கும் போது நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க, அதே போல வந்து கால்நடையும் வளர்க்குறீங்க. இப்போ கால்நடைன்னு பார்க்கும் போது பசுமாடும் வளர்க்குறீங்க, கோழியும் வளர்க்குறீங்க, ஆடும் வளர்க்குறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
4: ஏழு முடிஞ்சு எட்டு வருஷம் அனுபவம்.
3: கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் தான் வந்து அனுபவங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கால்நடை வளர்த்த அனுபவங்கள் இருக்கா?
4: இல்ல.
3: அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் தான் வந்து நீங்க கால்நடை வளர்க்குறீங்க. எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது?
4: முன்னாடி கணவருக வீட்டுல சின்ன பிள்ளையில இருக்கும்போ மாடு இருந்து, அதுக்கப்புறம் வளர்க்கையில கவிய தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு வளர்க்கையிலயா, அப்புறம் இவங்க அண்ணனுக்கு ஒரு மாடு நின்று அந்த மாடு அவிய வீடு வச்சு போன பிறகு வித்துட்டாங்க. அப்புறம் இங்க சும்மா மாட்டு தொழில் எல்லாம் சும்மா இல்ல இருந்தோடனே நாங்க ரெண்டு ஆடு வாங்கினோம். அக்கறம் இருக்க மாடை கண்ணூட்டி வாங்கினோம். அக்கறம் மாடு வச்சு
3: ஏற்கனவே வந்து உங்களுடைய கணவனாருடைய வீட்டுல வந்து குட்டு குடும்பம் மாட்டு இருந்தாக்க அந்த டைம்ல வந்து கால்நடை வந்து வளர்த்த அனுபவங்கள் இருக்கு.
4: ஆமா, நிறைய நிறைய மாடு உண்டு. கேஸ் சின்ன கன்று குட்டி வாங்கினோம், அது வாங்கி ஒரு வருஷம் கழிஞ்சோம்னா ஒரு மாடு வாங்கினோம், ஒரு செவல மாடு. அதுல இருந்து அதுக்கப்புறம் குட்டி போட்டு அப்படி வாங்கி
3: ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஒரு கன்று குட்டி தான் வாங்கினீங்க?
4: ஆமா.
3: அது வந்து எத்தனை மாதத்துல உள்ள கன்று குட்டியை வாங்கினீங்க?
4: ஒரு வருஷம் போலதான் இருக்கும்
3: கிட்டத்தட்ட. ஒரு வயசு?
4: ஆமா, ஒரு வயசு அவ்வளவுதான் இருக்கும்.
3: அது வந்து எங்க இருந்து வாங்கினீங்க?
4: தலைக்குளம், ஒரு வீட்டுல இருந்து வாங்கி தந்தது.
3: உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டுல இருந்து வாங்கினது? கிட்டத்தட்ட ஒரு வயசான கண்டு குட்டி வாங்கினீங்க?
4: ஒரு வயசான கண்டு குட்டி வாங்கினேன்.
3: வாங்கி விட்டு வளர்த்தீங்க. இது வந்து நீங்க கால்நடை வளர்க்கறன்னு பாக்கும் போது வீடோட பகுதியில வச்சிருக்கீங்களா, இல்ல தனியாட்டு நீங்க ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு அதுல நீங்க கால்நடை வளர்க்கறது?
4: வீடோட சேர்ந்து வச்சிருக்கு, நிறைய பூமி உண்டு அதுல வச்சிருக்கு.
3: இப்ப ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒரு கண்டு குட்டி வாங்கினீங்க,

0: வயசுல, இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு வயசான கண்டுகுட்டி. இப்ப ஒரு சென்னை பருவத்துக்கு ஆகும் பாக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வயசு ஆகணும்?
1: 2 வயசுல சென்னை பிடிச்சு.
0: அது நீங்க சென்னை படிக்க வைக்கிறேன்னு பாக்கும்போது நீங்க அந்த கால்நடை மருத்துவமனையில கொண்டு போய் சென்னை படிக்க வைக்கிறதா, இல்ல கால்நடை மருத்துவர் வந்து உங்க வீட்டுல வந்து சின்ன ஊசி போட்ட அனுபவங்கள் தானா?
1: மருத்துவர் வந்து எங்க வீட்டுல வந்து சின்ன ஊசி போட்டு அந்த நான் கொண்டு போக மாட்டேன்.
0: இப்ப உங்களுக்கு கால்நடை மருத்துவமனை அருகில இருக்கா இல்ல வந்து தொலைவில் இருக்கா?
1: எறும்பு காட்டுல இருக்கு பக்கம். டாக்டர் போன் அடிச்சா உடனே
0: வந்து சின்ன ஊசி போட்டுரு. இப்ப சின்ன ஊசி போட்ட பிறகு அடுத்து இந்த சின்ன பிடிக்கணும்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களுக்கு பிறகு வந்து நமக்கு அந்த அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கும்?
1: 18 நாள் 22 நாள் அப்படி சின்ன பிடிச்சாம இருந்தா 18 22 நாள் அடுத்தது மாச்சி அடிச்சிடும். சின்ன பிடிச்சு அல்லனா பிடிச்சனாகி நம்மளுக்கு ஒரு 5 மாசம் 7 மாசத்துல தெரியும் மாச்சி அடிச்சாம இருந்தா சேர்ந்துருக்குன்னு தெரியும்.
0: இப்ப நீங்க அந்த கண்டுக்குட்டின்னு பாக்கும்போது முதல் டைம்ல வந்து நீங்க அந்த சின்ன ஊசி போட்டீங்க, முதல் டைம்ல வந்து அந்த சின்ன பிடிக்க வாய்ப்பு இருந்தா இல்ல வந்து திரும்ப திரும்ப நம்ம சின்ன ஊசி போட உள்ள வாய்ப்பு இருந்தா?
1: 3 தடவை போட்டோம். 3 தடவை ஊசி போட்டிருந்து 3வது தடவை முடிஞ்சு 4வது தடவை தான் பிடிச்சிட்டு பிடிச்சு முத போட்ட கண்ணுட்டி.
0: இப்ப சென்னைக்கு முன்னாடினு பாக்கும்போது ஒரு வகை உணவு கொடுத்துருப்பீங்க, இப்ப சென்னைக்கு பிறகுன்னு பாக்கும்போது எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க மாற்றம் செய்யறீங்க?
1: சென்னைக்கு முன்னாடி வந்து கோதுமை தவிடு கொடுப்போம் குச்சி. அதுக்கப்புறம் சென்னை பிடிச்ச பறவைங்க நம்ம 8 மாசத்து பறவை இந்த பருத்தி கொட்டை உண்டு இல்ல அதை முளை கட்டி அப்படி கொடுப்போம் ஊற வச்சு. அடுத்த துணியில வடிகட்டி மறுநாள் முளைச்சு 3வது நாள் அப்படி போட்டு கொடுப்போம். அப்ப முளை வரம் இல்ல அப்படி அது.
0: இப்ப இந்த கால்நடைகளை வந்து நீங்க மேய்ச்சலே கட்டுறதா இல்ல வந்து நீங்க வீட்டிலேயே விட்டு வளர்க்கறா?
1: மேய்ச்சல் நான் கொண்டு போவேன்.
0: மேய்ச்சல் கொண்டு போவீங்க?
1: கொண்டு போயிருவேன்.
0: மேய்ச்சல் பார்க்கும்போது எவ்வளவு தொலைவில் கொண்டு போறீங்க?
1: ஒரு 10 நிமிஷம் போல இருக்கும் அவ்வளவுதான்.
0: இப்ப அந்த மேய்ச்சலுக்கு கொண்டு போகன்னு பாக்கும்போது நீங்க அந்த மேய்ச்சலுக்கு கூட நின்று நீங்க கண்காணிக்கிறதா இல்ல அந்த கால்நடைகளை வந்து அங்க கட்டி போட்டுட்டு வர்றதுனா?
1: கட்டி போட்டுட்டு வருவேன். ஒரு 10 கால் மணிக்கு ஒரு போல நிப்பேன், கொஞ்ச நேரம் மேயுமா, அதுக்கப்புறம் கட்டி போட்டுட்டு வருவேன். ஒரு 2:30-3 மணிக்கு போயிருவேன். போயிட்டு சாயங்காலம் 6:30 போல தான்
0: வருவேன். மேய்ச்சலுக்கு விட்டுதான் பண்றது.
1: ஆமா, 2 இடத்த கட்டி போடுவேன், 2 இடம் நிக்கும், ஒரு இடம் போவாது.
0: இப்ப தற்போது பாக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை பசுமாடுகள் இருக்கு?
1: இப்ப வந்து 4 கோழிக்கு தனியா வீடு கணம் காட்டு குவாலிக்கு வச்சிருக்கு. நிறைய குவாலி 100-150-200 குவாலிக்கு அப்படி வச்சிருக்கு. இது இதுக்கு தனியா பின் சைடு குவாலிக்கு மாட்டு தோல் வந்து மின்ன கழிவு எல்லாம் இங்க அந்த பக்கம் பூமி இருக்கு அதுல போவோம். எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நிக்கும்.
0: குறுக்கு ஏதாவது
1: இல்ல? அப்படி இல்ல,
0: எல்லா கால்நடை வந்து கட்டி போடலாம்.
1: கட்டி போட இடம் இருக்கு, தனியா கட்டி போட இடம் இருக்கு,
0: எல்லாமே வசதிகள் பண்ணி வச்சிருக்கீங்க.
1: ஆடு நிக்க அதை கட்டி போட மாட்டோம், அதை அவுத்து விடுவோம். அது நிக்கும். அதுக்கப்புறம் காலத்த 9 மணி போல அவுத்து விடுவேன் ஆடா, அது வந்துடும். 2:30-3 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வரும்.
0: இப்ப எல்லா கால்நடைகளையும் வந்து நீங்க மேய்ச்சல் விட்டு வளர்க்கறதா?
1: ஆமா, 2-3 கண்ணுக்குட்டி கொண்டு போக மாட்டேன். சின்னது இல்ல பிறகு எங்கேயாவது பேரேன்னு சொல்லிட்டு கொண்டு போக மாட்டேன். இந்த குட்டி போட்ட தா குட்டி போட்ட பிறகு நம்ம கொண்டு போனா பால் குடிச்சிடும் இல்ல, ஆனா அது ஒத்தை வீட்டுல அது பில்லு பறிச்சிட்டோம். அங்க வேலையில இருந்து பில்லு பறிச்சிட்டு.
0: ஏற்கனவே வந்து ஒரு தாய் பசு வந்து ஏற்கனவே வந்து நீங்க பால் கறந்துட்டு இருப்பீங்க. இப்ப அடுத்த சென்னை பருவம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆக வாய்ப்பு இருக்கும்?
1: 2 மாசத்துள்ள மாச்சி அடிச்சோன்னா அடுத்த சேர்த்தா 1 வருஷத்துல ஒரு செவல மாடு ஒண்ணு வாங்கினது கரெக்டா ஒவ்வொரு வருஷத்துக்கா குட்டி போடும். எங்களுக்கு கரெக்டா ஒவ்வொரு வருஷத்துக்கா போட்டுறோம்.
0: இல்ல இருந்தாலும் வந்து நீங்க வந்து இந்த தொடர்ச்சியா பால் கறந்துட்டு இருக்கன்னு பாக்கும்போது ஒரு 3-4 மாசம் இடைவெளி விட்டு அடுத்த சென்னை பருவத்துக்கு வந்து நீங்க விடும்போது தொடர்ச்சியா நமக்கு பால் கறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: ஆமா, அது அப்படி என்னாகி பார்த்தா இருந்தா 4-5 மாசத்துல விட்டுருவோம். சின்ன மருந்தனா இப்ப கண்ணு குட்டி பறக்கணும் இல்ல, 5 மாசத்துல விட்டுருவோம். விட்டு பால்காரனுக்கு கொடுக்காம இருந்தா இல்லன்னு சொல்லிடுவோம். பக்கத்துல ஓடி கொண்டு கொடுப்போம். நானும் இவளும் போயிருவோம் கொண்டு கொடுத்துட்டு. பால்காரருக்கு இல்லன்னு
0: சொல்லுவோம். ஒரு தாய் பசுன்னு பாக்கும்போது சென்னை பிடிச்சிட்டுன்னு பாக்கும்போது எத்தனை மாசம் வரை நீங்க பால் கறப்பீங்க?
1: நாங்க வந்து 7-8 மாசம் வரை கறப்போம். சில நேரம் மாடு கொஞ்சம் இதா வச்சோம்னாக 5 மாசத்துலயே விட்டுருவோம். அந்த 3 மாட்டுல உள்ள பால் கறந்தோம்னா இதை விட்டுருவோம்.
0: அந்த பசுமாடனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து.
1: ஆமா, ஆரோக்கியத்தை பொறுத்து விட்டுருவோம். ஆனா குட்டி போடி அன்னரே கட்டிடுவோம், கொண்டு அவுத்து விட்டுருவோம், மேய்ஞ்சிடும். சில நேரம் காலையிலயும் குட்டி போடும், சில நேரம் சாயங்காலமும் குட்டி போடும். இப்பவும் குட்டி போட்டு 1 மாசம் போல ஒன்று குட்டி போட்டது, பகல்ல குட்டி போட்டு ஞாத்து வரையும் கொண்டு கட்டிட்டு வந்தா எண்ணெய் குட்டி போட்டு அப்படி கட்டி போடும்.
0: ஆனா ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து குட்டி போடுற அந்த நாட்கள் வந்து நீங்க கணக்கு வச்சிருப்பீங்களா?
1: ஆமா, எழுதி வச்சிருப்போம், கரெக்டா தெரியும்.
0: அப்ப அந்த குட்டி போடணும் உள்ள நாட்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு?
1: ஆமா.
0: சரி, அந்த டைம்ல வந்து நீங்க அந்த கால்நடைகளை வந்து நீங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்க?
1: கொண்டு போயிருவேன், கொண்டு போவேன்.
0: ஆனா அந்த கால்நடைக்கு எந்த பாதிப்பு
1: ஒன்னும் இல்ல, பாதிப்பு இல்ல. ஆனா ஒரு நேரத்தை கூட ஒரு நேரம் கூட போய் பாப்பேன், நான் தான் போய் பாப்பேன். எதுலயாவது குட்டி போட்டு கிடந்தாலும் ஆளுவை சொல்லிடுவேன். நிறைய நான் அங்க போனேன், நிறைய ஆளுகள்கிட்ட அங்க பழக்கம் பேசுவோம் இல்ல. நான் போனோட அங்க ஒரு சித்தி வருவாவ, அவிகள்ட்ட இருந்து பேசிக்கிட்டு அப்ப அவிய உடனே அப்படி என்ன இருந்தா என்ன போன் அடிப்பாவா, இப்படி வந்து பாருதான்னு சொல்லிட்டு பார்த்தா.
0: அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க உடனே அந்த கால்நடையை வந்து நீங்க வந்து தொழுப்பு வரப்புல வந்து நீங்க கட்டி போடுறீங்க. சரி, அந்த குட்டி போட்ட டைம்ல நீங்க எப்படி விழிப்போட இருக்கிறீங்க?
1: அங்க அது பாத்துருவோம் இல்ல, கொண்டு போற நேரம் சில நேரம் மாடை எல்லாம் கழுவிட்டு பார்க்கும்போது எங்க இவிய சொல்லுவாவா, இன்னும் குட்டி போட அப்ப இன்னைக்கு கொண்டு போண்டேன் அந்த மாச்சி அடிச்சுட்டே இருக்கும், அது மாடம் கொஞ்சம் இருக்கியதம் படிக்கதமா இருக்கும் இல்ல அப்பன்னு தெரியும், அப்ப கொண்டு போட போக மாட்டேன். 10-11 மணிக்குள்ள சிலர் 9:30 கொண்டு போவேன், அன்னைக்கு எல்லாம் 10-12 மணிக்குள்ளால குட்டி போட்டுட்டு கொண்டு போவ இல்ல.
0: இப்ப அந்த குட்டி போட்ட டைம் பார்க்கும்போது இந்த குட்டிகளை வந்து

0: பார்க்கும்போது நீங்களே எடுக்கிறதா இல்லை அந்த கால்நடை மருத்துவர்
1: இல்லை
0: அவங்கள கூட்டிட்டு வந்து எடுக்கிறதா?
1: இல்லை, நாங்களே எடுத்துருவோம். கால் டாக்டர் வர மாட்டாங்க, ஊசி போடையை தவிர மட்டும் நாங்களே எடுத்துருவோம். எடுத்து குழம்பெல்லாம் வெட்டி நல்லா தொடச்சி இது பண்ணி விட்டுருவோம்.
0: ஒரு நல்ல துணி வச்சு,
1: ஆமாம், நல்ல துணி வச்சு தொடச்சி ஒரு சாக்காடியில் போட்டால் அடுத்ததாவது எலும்பி பால் வச்சு பால் குடிச்சிருவோம்.
0: அதே எலும்பி குடிக்க வாய்ப்பு இருக்கும்.
1: ஆமாம்.
0: அதே போல் அந்த தாய் பசுனுடைய அந்த நஞ்சு கொடின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கூர் கழிஞ்சு விழ வாய்ப்பு இருக்கும்?
1: 12 மணிக்கூர், அதவ சில மாடு 8 மணிக்கூர் 9 மணிக்கூருக்குள்ளால வந்துடும். 12 மணிக்கூர் அவர் டாக்டரே சொல்லுவார். 12 நம்ம சில நேரம் இப்படி விளையலன்னு அவர் சொல்லுவார், 12 மணிக்கூர் ஆகும்னு சொல்லுவார். ஃபோன் பண்ணி கேட்டாகி இப்படி நஞ்சு கொடின்னு விளையலன்னு சொன்னா 12 மணிக்கூர் ஆகும், ஒன்றும் இல்லை பயப்படான்னு.
0: அந்த நஞ்சு கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கூர் கழிஞ்சு விழ வாய்ப்பு
1: வந்துடும். ஆமாம், இப்படி வராமல் இருந்தால் 5-6 மணிக்கூர் வராமல் இருந்தால் டாக்டர் நல்ல பழக்கம் தானே அவர் தெரியும். அப்போ கூப்பிட்டு சொன்ன உடனே அவர் சொல்லார், பயப்படாண்டா 12 மணிக்குள்ளே விழுந்துறேன். இன்னும்
0: இப்போ அந்த பாலை பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் வந்து எத்தனை நாள் பிறகு வந்து நீங்கள் வீடுகளுக்கு கொடுக்குறீங்க?
1: நாங்கள் வந்து குட்டி போட்ட பிறவைக்கு செலவியஜனா 4-5 நேரம் கறந்து கொடுத்தா போறேன்னு. நாங்கள் 6 நாள் 7 நாள் கறந்தாங்க.
0: இது சொசைட்டி கொடுக்குறீங்களா?
1: ஆமாம், சொசைட்டி கொடுக்கும்,
0: சொசைட்டியும் கொடுக்குறீங்க. இது போக நீங்களோட வந்து ஆடுகள் கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆடை பொறுத்தல பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க?
1: ஆடு வந்து 10-15 ஆடு கிட்ட இருந்து இப்போ 5-6 செட்டு விற்று விட்டேன். இப்போ 11 ஆடு கிடக்கு.
0: அது வந்து நீங்க திறந்து விட்டு தான் வளர்க்குறீங்க?
1: 7 ஆடை திறந்து விடுவோம், 3 குட்டி சின்னது, அடுத்து இன்னொரு ஆடு சின்னது கிடக்கு, அப்படி அது போவாது.
0: அது வந்து தொழுப்பரப்பு பசுமாடோட வச்சிருக்கீங்களா இல்லை தனியாக வச்சிருக்கீங்களா?
1: பசுமாடு அங்கே போவாது, தனியாக இடம் கிடக்குல்ல அதில் படுத்துக்கிடலாம்.
0: அது வந்து திறந்து விட்டு வளர்க்கலாம்,
1: திறந்து விட்டு
0: கட்டு போடுறது இல்ல.
1: கட்டுப்பாடு.
0: இப்ப அந்த ஆடுகளை வந்து நீங்க மேய்ச்சல் கொண்டு போறீங்களா?
1: அது அவுத்து விட்டா போறான் போயிரான், அடுத்த வந்துடும்.
0: அதே போயிரும்,
1: அதே போயிரும், அதே வந்துடும். நான் அதுல கொஞ்சம் தள்ளி கொண்டு விடுவேன், அடுத்தது மேய்ச்சிட்டு வந்துடும் வீட்டுக்கு வந்து.
0: சரி, இந்த மாதிரி நீங்க மேய்ச்சலுக்கு விடம்பா, இப்ப வேற ஏதாவது வந்து விவசாயம் பண்ணிருப்பாங்க, அப்ப அந்த மாதிரி நிலங்கள்ல வந்து இந்த ஆடுகள் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: ஆமா, விவசாயம் பண்ண அங்க போனா செடியெல்லாம் தின்னேன்னு என்னட்டு நல்லா சொல்லுவேன்னு, வாங்க ஆடு செடியெல்லாம் தின்னு பாத்துக்கான்னு அப்படியாக்கான்னு சொல்லிட்டு அப்படி சாதுவா ஏச மாட்டேன், அப்படி சாதுவாட்டு வந்துடுவேன். ஆமா, பாத்துக்க பிள்ளைன்னு சொல்லுவேன்னா கெட்டி போட்டாக்கி ஆட நாய் கடிச்சு விட்டு இருக்கா, நம்ம நல்ல ஒரு பேசம் இல்ல, அதனால ஒண்ணும் சொல்ல மாட்டேன்.
0: இப்ப இந்த ஆடுகளுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யணும் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த கடா ஆடுகள் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து இந்த கடா ஆடு வச்சிருக்கவங்க அங்க கொண்டு போய் இனப்பெருக்கத்துக்கு வந்து நீங்க கொண்டு போய்
1: எங்க ஆடு கூட தான் செய்யணும்?
0: நீங்களே கடா ஆடு
1: அந்த ஆடுவை குட்டி போடமில்ல, அந்த இதுல உள்ள அந்த குட்டிகளை கூட சேர்ந்துடும்.
0: அந்த ஒரு தரமான குட்டியை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து விட்டு வளர்க்கறது.
1: ஆமா.
0: அப்ப அதுக்குன்னு பார்க்கும்போது உணவுகள் வந்து நமக்கு மாற்றங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா இந்த கடா ஆடுக்கு?
1: அதுவளவு கொடுக்க மாட்டோம். அந்த மாட்டுக்கு நம்ம தண்ணி ஊத்தி வைக்க, இந்த புண்ணாக்கு தவிட எல்லாம் போடமில்ல, குச்சி எல்லாம் அதுல இருந்து குடிச்சிடும். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளாங்கொலை அதுவளை மேய்ஞ்சிட்டு வந்தானா அந்தால படுத்துறோம். அதுக்கப்புறம் புல்லு சாயங்காலம் வெட்டி கொண்டு போடுவாங்க இல்ல மாட்டுக்குள்ள, அந்த புல்லுள்ள தின்னு வேற ஒரு
0: குலைகள் அந்த மாதிரி கொடுக்குங்க.
1: ஆமா,
0: எந்த மாதிரி குலைகள் கொடுக்குறீங்க?
1: பிள்ளாங்கொலை, பிள்ளாங்கொலை யாராவது வெட்டி போட்டுருக்கு போன் அடிப்பணும் இந்த இடத்துல கிடக்கு சொல்லிட்டு அப்படி நாங்க கொடுப்போம்.
0: அப்ப அந்த பல குலைகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்க அந்த விலை கொடுத்து வாங்குறது
1: இல்ல? ஒரு நாள் விலை கொடுத்து வாங்க மாட்டோம். எங்க சொந்தக்கார ஆளு இப்படி நாங்க பிள்ளாங்குளம் வெட்டி போட்டுருக்கு வந்து எடுங்கான்னு சொல்லுவேன்னா அப்படி வந்து எடுக்கிறது. அதுல எங்கேயாவது கண்டா எடுப்போம். புல்லு அந்த மாட்டுக்கு போடிய புல்லே நல்லா சாப்பிடாதுவா, இந்த புல்லுன்னா நம்ம அவுத்துடையனால அது எல்லா புல்லும் சாப்பிடாமல அது நல்லா சாப்பிடும்.
0: இப்ப ஆடு குட்டியை பொறுத்தல பாக்கும்போது அது இனப்பெருக்கத்தின் பாகம் கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆக வாய்ப்பு?
1: 5 மாசம்.
0: இப்ப உங்க வீட்டுல வந்து எத்தனை குட்டிகள் போட்ட அனுபவங்கள் இருக்கு?
1: எங்களுக்கு ஆடு 3 குட்டி, 4 அப்படி ஒண்ணு போட்டுல 3 குட்டி.
0: அப்ப அந்த 3 குட்டி வந்து நீங்க அதை பராமரிக்கிறவங்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்ப எப்படி நீங்க கண்காணிச்சு அந்த பராமரிச்சு எடுக்கிறீங்க?
1: அது வந்து பால் சில நேரம் இல்லாம இருந்தோம்னா மாறி மாறி அதை கொடுத்து. நாங்க ஆடை அப்படி பராமரிச்ச மாட்டோம், அதாட்டு அப்படி பாலு மாறி மாறி குடிச்சுனா
0: இல்ல. இருந்தாலும் வந்து அந்த தாய் ஆடு வந்து அந்த 3 குட்டிகளும் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா?
1: ஆமா, இருக்க பால் இருக்கும், அது விளையாட்டே மாறி மாறி குடிச்சிடும். நாங்க ஒரு நாள் பிடிச்ச எல்லா நேரம் கிடைச்சா மாதிரி கஞ்சி தண்ணியில அப்படி போட்டு வீடியும் பாட்டில வச்சு கொடுப்போம்.
0: சில விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து 3 குட்டி போட்டிருந்தா ஒரு 2 குட்டிக்கு வந்து அது பால் கொடுக்க வாய்ப்பு இருக்கும், 1 குட்டி வந்து பால் வந்து குடிக்கிறதுக்கு வந்து சிரமப்படும், அந்த டைம்ல வந்து பிடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
1: பிடிச்சு நாங்க ஒரு நாள் பிடிச்சு கொடுத்துட்டு இல்ல, அதுவும் மாறி மாறி அப்படி குடிச்சிடும். ஒரு நாள் ஒரு ஆடு 1 குட்டி போட்டிருந்து வேற ஒரு ஆடு 3 குட்டி போட்டிருந்து அதுல உள்ள பால அந்த ஆட்டுல உள்ள பால அது உள்ளாட்டமே அப்படி மாறி மாறி குடிச்சிடும். ஆனா நாங்க ஒரு நாள் பிடிச்சு கொடுக்க மாட்டோம், குரலை என்ன அப்படி என்ன இருந்தா எடுத்துக்கொண்டு போடுவேன்.
0: சரி, இந்த ஆட்டினுடைய பாலை வந்து நீங்க விற்பனை பண்றீங்க இல்ல இந்த ஆடுகளுக்கே கொடுக்குறது?
1: ஆடுகளுக்கே கொடுத்துருவோம், ஒரு நாள் அது எடுக்க மாட்டேன், ஆட்டுக்கே கொடுத்துருவோம்.
0: இப்ப இது போக நீங்க கூட சொன்னீங்க வந்து கோழிகள் கூட வந்து வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்ப அந்த கோழி வளர்க்குறேன்னு பாக்கும்போது நீங்க திறந்து விட்டு வளர்க்கறது இல்ல கூட்டிலே போட்டு வளர்க்கறாங்க?
1: திறந்து விட்டு கோழியும் தனியா கிடக்கு காம்பவுண்டுக்குள்ள, கூட்டுக்க போட்டிருக்க கோழியும் தனியாக.
0: இதெல்லாம் வந்து எந்த மாதிரி என்ன கோழிகளை வந்து நீங்க வளர்க்குறீங்க?
1: நம்ம நாட்டுக்கோழி,
0: நாட்டு என்ன கோழி தான்,
1: இங்குபெட்டர்ல ஆச்சு அப்படி பறிச்சாச்சு.
0: உங்கள்ட்ட இங்குபெட்டர் இருக்கு?
1: ஆமா இருக்கு, 50 கோழி 60 கோழி பறிச்சது உள்ளது.
0: இங்குபெட்டர் வச்சிருக்கீங்க, அது வந்து கரண்ட்னால வச்சிருக்கீங்க?
1: கரண்ட்னால.
0: இப்போ அந்த முட்டைகள் வந்து தேர்வு செய்யணும் பார்க்கும்போது எப்படி நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
1: முட்டை நம்ம சாவலியை கூட சேர்ந்துருக்க இல்ல நம்ம குழந்தைகளுக்குள்ள தானே.
0: நீங்க இங்கு பெட்டில் வச்சிருக்கன்னு பார்க்கும்போது முன்னாடியே வந்து அங்கே இங்கு பெட்டில் வந்து பொறிக்க வச்சதா, இல்லை வந்து முன்னாடி வந்து தாய் கோழிக்கு பொறிக்க வச்சுட்டு திரும்ப

0: அது பிறகுதான் வந்து நீங்க அதிக கோழிகளை என்ன படுத்தணும் பார்க்கும்போது நீங்க வந்து இங்கு
1: ஆ,
0: பெட்டில வச்சு
1: முன்னாடி
0: அனுப்புங்களா?
1: தாய் குவாடியில் எங்கள் மாமியவி அம்மா இருந்திருந்து அப்பாவியா முட்டை எடுத்து தாய் குவாடியில் அடை வந்தோடனே அப்படி பறிச்சு வச்சிரும். பிறவிய வலை கம்பெனி இல்லை, அதில் ஒரு யாட்டு போலீஸாக இருந்தாங்க, அவருக வீட்டுக்கு வலை கம்பெனி வேலையை போனதில் அப்போ அவர் இப்படி இங்கு பெட்டரில் பறிச்சு வச்சதை பார்த்து அந்த இங்கு பெட்டர் அவர் புதுசாக வாங்கினோடனே இவ்வளோ கொடுத்துருந்து
0: இப்போ அந்த
1: இங்கு
0: இங்கு
1: பெட்டரில்
0: பெட்டர்லன்னு பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் வைக்கலாம்?
1: 60 முட்டை
0: கிட்டத்தட்ட 60 முட்டைகள் வைக்கலாம். இப்போ அந்த முட்டைகள் வந்து தேர்வு செய்யணும் பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்க முட்டைகளை தேர்வு செய்யற எடுக்கிறீங்க. இதே போல வந்து விவசாயிகள் வந்து கோழிகள் வளர்ப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து தரமான முட்டைகள் வந்து நீங்க வாங்குறது. இப்போ ஒரு 60 முட்டை வச்சேன்னு பார்க்கும்போது 60 பொறிக்க வாய்ப்பு இருக்கு.
1: 60 பொறிக்காது, நாங்கள் 7 நாள் கழிஞ்சோடனே பார்ப்போம், லைட் அடிச்சு பார்க்கும் அந்த கரு பிடிச்ச போல தெரியும். பிடிச்சாம இருந்தா அந்த முட்டையை எடுத்துருவோம். ஒரு 6-7 போல தான் இருக்கும், பிடிச்சாது வேற எல்லாம் பொறிச்சிருக்கோம். ஒருக்கா 50 முட்டை வச்சு 42 நன்மை பொறிச்சிருந்து பொறிச்சு லைட்டு கரெக்டாக 20-21 பொறிச்சிடும். கரண்ட் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம், கரண்ட் இருந்தா நல்லா அப்படி பொறிச்சிடும்.
0: இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து அடை வச்சு எடுக்கிறோமோ அதே போல தான் வந்து நம்ம இங்கு பெட்டில் வந்து அந்த முட்டைகள் வச்சுன்னு பார்க்கும்போது 21 நாளுக்கு வந்து பொறிக்க வாய்ப்பு இருக்கும்.
1: ஆமாம், 21 நாளையெல்லாம் பொறிச்சோம்.
0: முதல்ல வந்து நீங்கள் நாட்டுக்கோழிக்கு வந்து நீங்கள் அந்த முட்டைகள் வச்சு அடை வச்சு பொறிச்சு எடுக்கும்போது அந்த தாய்க்கோழி விட்டு பராமரிக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கு பெட்டில் விட்டு வளர்க்கமாக பார்க்கும்போது அதுக்கு தாய்க்கோழி வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த குஞ்சுகளை வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க?
1: ஒரு அட்டையை போச்சு நீளா அட்டையை போட்டு கரண்டு பல்பு போட்டு எடுத்து விட்டுருவோம். எல்லா குஞ்சையும் எடுத்து வச்சு சின்ன இவ்வளோ இருக்க ஒரு கிண்ணியில் தண்ணியும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டால் இனிப்பாக இருக்க முடியல. அதுக்கப்புறம் இவ்விய தீவனம் அந்த இதை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் கம்பாம்பில்லு போட்டு
0: எத்தனை நாள் நீங்கள் அது தனியாக விட்டு அந்த குஞ்சுகளை பராமரிக்கிறீங்க?
1: 1 மாசம் 1.5 மாசம் போட்டு அதுக்கப்புறம் தனியாக வெளியே விட்டுருவோம்.
0: கூடுகள் வந்து எப்படி அமைச்சு வச்சிருக்கீங்க? இப்ப வந்து பெரிய தாய்க்கோழிக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு தனியா கூடுகள் அமைச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல அந்த குஞ்சு கோழிகளுக்கு தனியா கூடுகள் அமைச்சு?
1: குஞ்சு கோழிக்கு சின்ன கூடு வெளியே இருக்கு, பெரிய கோழிகளுக்கு நீள மாட்டு அப்படி சேர்ந்து மொத்த மாட்டு அப்படி அமைச்சு நல்லா கொஞ்சம் பெருசானோன்னா உள்ள தூக்கி போட்டுருவோம்.
0: அது வந்து திறந்து விட்டு தான் வளர்க்குறீங்க?
1: ஆமா, திறந்து விட்டு தான். ஒரு செட்டு கூட்டுக்குள்ள கிடைக்கிறது, அப்படி பெரிய கூட்டுல கிடைக்கிறது கிடக்கு, சின்ன கூட்டுல உள்ளது அப்படி அவுத்து போட்டு.
0: இப்ப தற்போது பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வர இருக்கு?
1: தற்போது இப்ப பார்க்கும்போது 100 கிட்ட இருக்கு,
0: கிட்டத்தட்ட 100 கோழி கிட்ட இருக்கும். இப்ப அடுத்து பொறிக்க வைக்கணும்னு பார்க்கும்போது நீங்க அது எப்படி இப்ப வந்து இந்த குஞ்சுகள் வந்து 1-2 மாசம் ஆன பிறகு நீங்க அடுத்த முட்டைகள் வைக்கிறதா, இல்ல வந்து தொடர்ச்சியாட்டு நீங்க வச்சுட்டே இருக்கிறதா?
1: இல்ல, 1-2 மாசம் ஆன பிறகு தான் வைப்போம். முட்டை கிடைச்சனாவே வச்சிருவோம். இப்ப இவங்க அக்காளுக்கு பையனுக்கு எங்க வீட்டு கோழியில உள்ள முட்டையை வச்சு கொடுத்துருந்து 60 முட்டை.
0: இப்ப உணவுகள் பார்க்கும்போது எப்படி நீங்க உணவுகள் கொடுக்கறீங்க?
1: உணவு வந்து அந்த கோழிகளுக்கு கோதுமை தவிடு உண்டு இல்ல, அந்த கோதுமை தவிடு கூட சோறு போட்டு விரசி கறி அப்படி எல்லாம் மீன் குழம்பு அந்த இதெல்லாம் எல்லாம் போட்டு அப்படி விரசி வச்சு.
0: இப்போ கால்நடை கூட வளர்க்குறீங்க. இப்போ அந்த கால்நடைகளுக்குன்னு பார்க்கும்போது தடுப்பூசிகள் வந்து நம்ம போட வேண்டிய இருக்கும். இப்போ அந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து போடுறோம்னு பார்க்கும்போது நீங்க முறையாட்டு நீங்க அந்த தடுப்பூசிகள் போடுறீங்களா?
1: ஆமா, கோமாரி ஊசி முறையாட்டு வந்து அவங்க இத்தனை மாசத்திற்கா போடணும் இல்ல, அந்த இது போடுவோம்.
0: அது வந்து பசுமாடுகளுக்கு,
1: பசுமாடுகளுக்கு கண்ணுக்குட்டிக்கும் போடுவோம் இத்தனை மாசத்துக்குள்ள. ஆடு கோழிகள் அதுகளுக்கு ஒன்றும் போட மாட்டோம்.
0: இது கோழிகளுக்கு தடுப்பூசி போடுறீங்களா?
1: இல்ல, ஒரு நாளும் போட மாட்டோம்.
0: அந்த கோழிகளுக்குன்னு பார்க்கும்போது நம்ம அந்த ரத்த கழிச்சல் வெள்ளை கழிச்சல் மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு.
1: இந்த இஞ்சி வெள்ள பூடெல்லாம் இருக்குல்ல, அது அந்த தவிடுல வந்து அப்படி குழச்சி அப்படி வச்சிருவோம். இல்லைனா மாத்திரை அந்த ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கிட்டு.
0: ஓ, இயற்கை முறையில வந்து நீங்க அந்த மருந்துகள் கொடுக்குறீங்க?
1: பப்பாளி இல அதெல்லாம் அங்க கிடைச்சாக அப்படி எடுத்துக்கொண்டு போடுவோம். திண்ணீர் என்னதங்கிற அப்படி போடுவோம்.
0: இப்ப இந்த பசுமாடுகள் எல்லாம் குளிப்பாட்டுறேன்னு பார்க்கும்போது காலையில எத்தனை மணிக்கு எழும்பி குளிப்பாட்டுறீங்க?
1: காலையில வந்து 6 மணிக்கு எழும்பி பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு ஒரு 9 மணிக்கு போல குளிப்பாட்டு 9:30 வரை கொண்டு போயிடும்.
0: பால் கறக்கதெல்லாம்
1: பால் கறக்கிறது எங்க இவங்க கறப்பாங்க. அடுத்த சாயங்காலம் 6 மணி 6:30 மாடு வர நேரம் இவ வந்துடுவோம். நாங்க வந்துடும், அது நம்ம மேய்ச்சல் முடிஞ்சு அது வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்துடும், ஒரு இடம் போகாது.
0: இப்போ நீங்க மேய்ச்சல் கட்டிருக்கீங்க, இதே இது நீங்க வந்து புல் பறிச்சு அந்த பசுமாட்டுகள் நீங்க கொடுக்குறீங்களா?
1: ஆமா, புல் பறிச்சு பசுமாட்டுக்கு டெய்லி 4 மணிக்கு போல இவங்க புல் பறிக்க போவாங்க, பறிச்சு கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூக்க போற நேரம் 9:30 போல வைக்கோல் போடணும்.
0: வைக்கோலும் வச்சிருக்கீங்க? வைக்கோல்னு பார்க்கும்போது நீங்க மொத்தமா வாங்கி வச்சு?
1: ஆமா, 20 கட்டு 30 கட்டு அப்படி வாங்கி வச்சிருக்கு,
0: மொத்தமா வாங்கி வச்சிருக்கீங்க. இது ஆடுகளுக்குன்னு பார்க்கும்போது அதுகளுக்கு வந்து குலைகள்
1: கொலை? ஆமா, கொலை இருந்தா தூங்க, இல்லைன்னா இந்த புல்லு இருக்கம் இல்ல மாட்டுக்க புல்லு இருக்குங்க, அடுத்த அதை படுத்து கிடந்து சும்மா படுத்து கிடந்து.
0: இப்ப பாலப்புறத்துல பாக்கும்போது நீங்க வந்து வீடுகளை கொண்டு கொடுக்கறத உங்க வீட்டுலயே வந்து வாங்குவாங்களா?
1: வீடு கொண்டு கொடுப்போம், இல்லைன்னா வேலை பாக்கியவே தான் வெளியிடத்துல ரெண்டு வீடு வாங்கியிருக்கேதான் நிறைய வாங்காவ, அப்ப அது வேலை பாக்கியவே இல்ல, ஆனா வீட்டுல கொண்டு பக்கம் பக்கம் தான் நடந்து கொண்டு போன 5 நிமிஷம் போல இருக்கும்
0: முறையாச்சல.
1: ஆமா, வாங்க வரவிய அங்க அருணும் வாங்க அருணும் அக்கானு கேப்பன வேண்டாம் நாங்க கொண்டாறேன்னு சொல்லி.
0: என்ன அளவுல வருமானம் இருக்கு இப்ப இந்த கால்நடைகளை பொறுத்தல பாக்கும் போது?
1: வருமானம் வந்து சாவகோழி எல்லாம் வந்தாகி விற்போம், முட்டை வந்து 15 ரூபாய் இருக்கு, நான் 13 வச்சுதான் விற்பேன்.
0: கோழி குஞ்சுகளாட்டு விற்பனை செய்த அனுபவங்கள்
1: அந்த இது இல்ல, விற்க மாட்டோம்.
0: பெரிய கோழி ஆன பறவை தான் செய்யறது.
1: பொட்டை கோழி விற்க மாட்டேன் சாவல்.
0: அது வந்து ஏதாவது பண்டிகைகள்

0: இல்லங்களா அந்த மாதிரி கொடுக்கறது. இது ஆடப்புறத்துல பாக்கும்போ,
1: ஆடப்புறத்தாரில பாக்கும்போ தீபாவளி எல்லாம் வந்து வாங்காருவாங்க இல்ல
0: பண்டிகை காலங்கள்,
1: பண்டிகை காலத்துல அப்படி கொடுத்துருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு தேவைக்குனாகி பிள்ளைகளுக்கு ஒரு பீஸ் அப்படி ஒண்ணு கேட்டோம். அப்படி
0: இது சிலவங்க வந்து வளர்க்கறதுக்கு வந்து கேப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்த அனுபவங்கள்
1: கொடுத்துருக்கு.
0: ஒரு
1: 3-4 மாசத்துக்குள்ள ஆடு வளர்ந்துடும் இல்ல அப்படி கொடுத்துரு.
0: அது வந்து நம்ம ஆட்டுக்குட்டி வந்து குட்டியாட்டு விக்கிறது லாபமா, இல்ல வந்து அது வந்து ஒரு தாய் ஆடாக்கி சென்னாக்கி குடுக்கறது லாபமா?
1: சென்னாக்கி குடிக்கிறது லாபம் தான், குட்டியாட்டு கொடுத்தாலும் லாபம் தான். சென்னாக்கினா நம்ம அதுக்கு தக்கன ரேட் வாங்கும். குட்டினாக்கி ஒரு இப்ப ஒரு 2 மாசம் ஆன குட்டியெல்லாம் நம்ம 2,500-3,000 ரூபாய் கொடுக்கோம். இது சென்னாக்கி கொடுத்தா கொஞ்சம் நமக்கு இதாகும்,
0: கிடைக்க வாய்ப்பு. ஆமா, பசுமாடப்புறத்துல பாக்கும்போ,
1: பசுமாடப்புறத்தவரை பார்த்தாக்கி 10 மாசம் சென்னை மாடு நல்ல மடுவை பார்த்து வாங்கினாக்க 50-60 அப்படி விற்பனை. நாங்க வித்துட்டு இல்ல.
0: அந்த பசுமாடு அந்த குட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாசம் கழிஞ்சு நீங்க விற்பனை செய்றீங்க?
1: நாங்க பொட்டை கண்ணு விட்டேன்னா விற்க மாட்டோம். காளை கண்ணு விட்டுனாக்கி 1 காம்பு பால் அதோடு கொடுத்துருவோம். பொட்டை மாட்டா இருந்தாலும் காளையா இருந்தாலும் அது கொடுத்துருவோம். கொடுத்து 1-2 வருஷம் அப்படி இது விற்போம்.
0: இந்த மாதிரி பசுமாடு வச்சிருக்கீங்க, ஆடு வச்சிருக்கீங்க, கோழி வச்சிருக்கீங்க, இது பராமரிக்கும் பார்க்கும்போது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பராமரிக்கும் இல்ல வந்து குடும்பமாட்டு சேர்ந்து பராமரிக்கிறதா?
1: இவிய எல்லாம் பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காவ வெளியே,
0: அதனால பிள்ளைங்களை வந்து சப்போர்ட் செய்வாங்களா?
1: பிள்ளையாமாக செய்வா, பையன் மாறுவா, அவிய கூட அப்பாவை கூட போவாங்க
0: குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம்
1: பறிக்கலாம்.
0: தினசரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
1: ஆமா, கோழி முட்டை நம்ம விற்கும். கோழி முட்டை 10 முட்டை கொண்டு போனா 130 ரூபா, சில 20 ஆமா, பிள்ளைகளும் வழியா படிச்சுட்டு வந்துருக்கலாம் சொல்லிட்டு அப்படிங்க வருமானம் இருக்கு கோழிகளும், கோழி உள்ளதுல இருக்கு. அடுத்த ஆடு வந்து நமக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வித்தா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பீஸ் கட்டணும்னு நம்ம தேவைக்கு அப்படி வித்துருக்கோம். என்னதாவது ஒரு தேவைகளுக்குன்னு சொன்னா சாவல் 4 சாவல் அப்படி கடாறவாள் வர சொல்லி அந்த ஆள் வந்து அப்படி எடுத்து லாபம் தான்.
0: என்ன சொல்றேன்னு வாங்க, இப்ப நமக்கு ஒரு ரூபாய்களோ பிள்ளைங்களுக்கு பீஸ் தேவை இருந்தேன்னு பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை. நம்மகிட்டே இப்ப கால்நடைகள் இருக்குன்னு பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு 10 கோழியோ இல்லைன்னா ஒரு ஆடோ இல்லைன்னா ஒரு பசுமாடை வந்து நம்ம வித்துட்டு அதுல இருந்து அந்த ரூபாயை வந்து நமக்கு அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் சொல்றீங்க?
1: ஆமா, பிள்ளைகளை படிப்பு செலவுக்கு பயன்படுத்தலாம்.
0: இப்ப நீங்க அந்த பால்கள் வந்து விலைக்கு கொடுக்கணும்னு பாக்கும்போது நீங்க அந்த வார வாரம் வாங்குறதா இல்ல மாதம் மாதம் அந்த ரூபாய்களை வாங்குறது?
1: பால் வீட்டுகள்ல பால் கொடுத்தா மாசந்தோறும் வாங்குவோம். பாலுகாரர்கிட்ட 15 நாளத்தை இருக்கா புக்கிலேயே அக்கௌண்ட்லயே போட்டு
0: அது வந்து அந்த ரூபாய்கள் வந்து வங்கி கணக்கிலே போட்டுருவாங்க.
1: வங்கி கணக்கிலேயே கரெக்டா 5ஆம் தேதி பால் முடியும், 6-7ஆம் தேதிக்குள்ள
0: அதை வாங்கி நீங்க வந்து இந்த புண்ணாக்குகள் இந்த மாதிரி வாங்கி நீங்க கால்நடைகளுக்கு அந்த தீவனங்களை வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ கால்நடை வளர்ப்பும் பார்க்கும்போது நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இவ்வளவு நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா, நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தம்மத்து கோணம் டி அனிதா அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இனி வாழையில் நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்தும் முறைகள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.
2: வாழையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறந்த தொழில்நுட்பம், நமக்கு வாழை கொலை வந்து நல்லா வரணும், நம்ம காய்கள் வந்து எடை நல்லா இருக்கணும். ஏன்னா வாழை கொலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலையை வந்து கொலையோட எடையை வைத்து தான் நிர்ணயிக்கிறாங்க. எனவே ஒரு வாழையில வந்து எல்லா காய்களும் நல்ல ஒரே சீராக பெரியதாக பருமனாக இருக்கணும், நல்ல எடை கிடைக்கணும். கடைசியில வரக்கூடிய சீப்புல வந்து பொதுவாக சின்ன சின்ன வாழைக்காயா இருக்கும். அப்படி இல்லாம அந்த காய்கள் கூட நல்ல பெருசா வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறந்த தொழில் நுட்பம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IAHR வாழை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு நுண்ணூட்ட உர கலவை இருக்கு. இந்த நுண்ணூட்ட உரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழை நட்டு 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம் இந்த 3 மாதங்கள்லயும் நீங்க வந்து இந்த IAHR வாழை ஸ்பெஷல்ல வந்து இலை வழியா கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல வாழை கொலை வந்து நல்லா இருக்கும், காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா IAHR வாழை ஸ்பெஷல்

வந்து நம்ம கேவிக்கையிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இங்கிருந்து வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட் வந்து 2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுல வந்து 1 லிட்டர் தண்ணீர்ல 5 கிராம், அதாவது நீங்க இப்ப வந்து 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஸ்ப்ரேயர் பயன்படுத்தீங்கன்னா 75 கிராம், அது வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அந்த உரத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அதுல புளிஞ்சு விடணும். அந்த கார அமிலத்தன்மையை சமன்படுத்துறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு பாக்கெட். இது எதுக்காகனா நம்ம வாழை இலை

0: ஷாம்பு பேக்கெட். இது எதுக்காகன்னா நம்ம வாழை இலையில தண்ணி ஒட்டாது, ஒட்டுறதுக்காக. ஸோ இவ்வளோத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நீங்க வந்து இலை வழியா நல்லா தெளிக்கணும். ஸோ 5வது மாதம் தெளிக்கணும், 6வது மாதம் தெளிக்கணும், 7வது மாதம் தெளிக்கணும். இதுக்கு மேலேயும் தெளிக்கணும்னு விரும்புறவங்க நீங்க தெளிக்கலாம். இந்த 3 மாதம் தெளித்தாலே நமக்கு வந்து அதுல இருந்து நுண்ணூட்ட உரம் நல்லா கிடைக்கிறதுனால நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனா அதுக்கு மேலேயும் தெளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8வது மாதம் 9வது மாதமும் நீங்க தெளிக்கலாம். அந்த வாழை கொலையில இருக்கக்கூடிய இலைகள் மேலும் தெளிக்கலாம், எந்த பாதிப்பும் வராது. நீங்க அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். ஆனா நிறைய பேர் வந்து உரத்தை வந்து கொலை மேல தெளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க 5வது மாதம் 6வது மாதம் 7வது மாதம் மட்டும் தெளிங்க. அதுக்கு மேல தெளிக்கணும், எனக்கு நல்ல எடை அதிகமா வரணும்னு நினைக்கிறவங்க நீங்க 8வது மாதமும் 9வது மாதமும் தெளிக்கலாம்.
1: இதுவரை வாழையில் நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்தும் முறைகள் தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL Jacob.

0: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
1: நாளைய நமது உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல சங்கரன்குழி வி லிங்கேஸ்வரன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள் இதில் பசுந்தீவன பயிர்கள் சாகுபடி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.

இன்றிரவு 9:30 கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு என் ராஜப்பா, இதன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

0: வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7,00,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஒய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித் திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில், ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலை

0: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
1: மின்காந்த அலைகளினுடைய காந்தமாய் உங்கள் உள்ளங்களை கவர்ந்தெடுக்கும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 8:06:25. பட்டாம் பூச்சிகள் சிறுவர் சிறுமியர்க்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் ஒரு எண் 2907722. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் 8903257039. இணைப்பு கிடைக்க பெற்றவுடன் உங்கள் குழந்தைகள் உற்சாகமாக தாங்கள் கற்றவற்றை வெளிப்படுத்தட்டும்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடிய உற்சாகமான குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
1: காட்டோட மூலத்துல சர்ஜன் பேசுறேன்.
0: காட்டுவெளி சர்ஜின். காட்டுவெளி சர்ஜின், என்னமா சொல்ல போறீங்க?
1: கதை,
0: கதை? சின்ன கதையா பெருசா இருக்குமா?
1: சின்ன கதை.
0: குட்டி கதை, சீக்கிரம் சொல்லிடுங்க. சரியா?
1: ஒரு அன்புள்ள முயல் இருந்துச்சு. அந்த முயல் முயல் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சாறு நாய் அந்த நாய் அந்த அப்போ அது தப்பிச்சு போ புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டு அப்போ ஒரு குதிரை வந்து அதுங்கிட்டு போகும்போது இந்த முயல கேட்டுச்சு, என்ன காப்பாத்தியான்னு கேட்டு. அப்ப நான் அந்த குதிரை சொல்லிச்சு, நான் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்ப ஒரு ஆடு வந்துச்சு. அப்ப அந்த ஆடுகிட்ட கேட்டு நீ என்ன உதவி செய்வியானு. அப்ப நானும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போச்சு. இந்த மேல வட்டம் பார்த்துட்டு இருந்த ஒரு கடைக்கு கீழே வந்து முயல தூக்கிட்டு போச்சு. கப்பாத்தி வேற இடத்துல கொண்டு கொண்டு விட்டுச்சு. முயல் நன்றி.
0: சர்ஜன், கதை முடிஞ்சதா? கதை முடிஞ்சதா? சரி சர்ஜன், அது அன்பான முயல்னு சொன்னல, அப்போ அது அன்புன்னு அது எப்படி செய்யும்? எல்லாருக்கும் உதவி செய்யும்ல, அதனால தான் அந்த முயலுக்கு கடைசியில் உதவி செய்தது யாரு? கழுகுல. கழுகு வந்து உண்மையாவே முயலை சாப்பிடும், அப்படிதானே? தூக்கிட்டு போய் சாப்பிடும். ஆனா இந்த கழுகு வந்து நல்ல கழுகுல. சர்ஜுனும் ரொம்ப அன்பான பையனா?
1: ஆமா.
0: அப்படியா? எல்லாருக்கும் உதவிகள் பண்ணுவீங்களா?
1: ஆமா.
0: அம்மாக்கள்லாம் சரி. இந்த கதை கிளைமாக்ஸ் அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க?
1: ஆமா.
0: எல்லாத்துக்கும் அம்மா. பங்கு பெற்றமைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: பாதுகாத்திடம்

0: வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடிய குரல் யாருடையது? என்னம்மா? அன்விகா. சரி, அன்விகோட ஊர் எது? கொன்னக்குழிவிளையா? அங்க நிறைய என்ன கொன்றை மரங்கள் இருக்குமோ? சரி, அன்விக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்பீச் சொல்லலாமே. இது நீங்க எங்க பேசுனீங்க? ஸ்கூல்ல பேசுனீங்கல்ல, எஜுகேஷனை பத்தி சொன்னீங்க, அப்படிதானே? சரி அன்விக், இப்போ உங்களுக்கு லீவு தானா? லீவு தானா?
1: அம்மா,
0: இனி நெக்ஸ்ட் எத்தனாம் கிளாஸ்?
1: யூகேஜி.
0: இனிதான் யூகேஜியா? அப்ப ரொம்ப குட்டி நேயர்ல.
1: அம்மா,
0: அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா.
2: நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: ரெண்டு குட்டி செல்லங்கள் வந்து அருமையாக உரையாடினாங்க. இனி மூன்றாவது வரக்கூடியது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்மா.
6: ஹலோ.
0: வணக்கம்
6: வணக்கம்.
0: சிறுவ சிறுமியருக்கான நிகழ்ச்சி, ஆனால் கேட்கக்கூடிய குரல் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்னம்மா? அபிஷாவா? நேம் சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க.
6: அபிஸ்ரீ. அபிஸ்ரீ.
0: அபிஸ்ரீ. அபிஸ்ரீ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
6: இனி 9வது வகுப்பு.
0: சொல்லுங்க அபிஸ்ரீ, கல்லடி விளையா?
6: ஆமா ஆமா.
0: சொல்லுங்க அபிஸ்ரீ.
6: வானொலி பத்தி சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
6: வானொலி. வானொலி என்பது பொழுதுபோக்கு கருவி மட்டுமல்ல, அது அறிவின் சுரங்கம். எப்பொழுதுமே நம்முடைய பயணிக்கும் தோழியாய், நல்ல நண்பனாய், நல்ல உறவு. வானொலி நமது கேட்கும் நேரம் நமது வசந்த காலம். வானொலி கேட்பதால் நமது அறிவும் ஆற்றலும் மேம்படுகிறது. வானொலி கேட்க கேட்க நமது ஆற்றலும் திறமைகளும் வெளிப்படுகிறது. வானொலி மூலம் நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது. வானொலியால் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. வானொலி நமது வாழ்க்கையின் வசந்தம். வானொலி கேட்பதால் வானொலி கேட்கும் நல்ல பழக்கம் நாளும் நாளும் நமக்கு அறிவை ஆற்றலை மேம்படுத்த செய்கிறது. வானொலி கேட்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இனிமையான நாட்களாகும், நாட்களும் நிமிடங்களும் ஆகும். வானொலியே அதனால் தினமும் தவறாமல் கேட்கும் பழக்கத்தை நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவும் கல்வி ஆற்றல்

0: சிறுவர் சிறுமியர்களே, நீங்கள் உற்சாகமாக பங்கேற்று உரையாடலாம் இந்நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம்.

0: மேலும் நல்ல பழக்க வழக்கங்களும் மேம்படுவதற்கு வானொலி துணை செய்கிறது. நன்றி, வணக்கம்.
1: அபிஸ்ரீ, அபிஸ்ரீ
0: என்னம்மா?
1: அபிஸ்ரீ வந்து இதை எழுதி வச்சு வாசிச்சிங்க அப்படித்தானா? இப்பந்தான் எழுதுனீங்க, ஆனா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு லீவு தானா?
0: ஆமா, இப்ப லீவு. நான் பேசி முடிச்சிட்டு வெளியே போகும்போது எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நேத்துக்கு நீ ரேடியோல பேசினியா கேட்டுக்கிட்டு
1: சொல்லுவாங்க. ஐயோ, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.
0: ஆமா,
1: சரிம்மா, சரி.
0: மேமோட வாய்ஸ் ரொம்ப வீணையில் நாகம் மாதிரி இருக்குது, ரொம்ப
1: உங்க வாய்ஸ் அதை விட அருமையா இருக்கு. நன்றிமா பாராட்டுக்கு.
0: நன்றி.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciences ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 63845-5511.
4: AGK College of Arts and Sciences, autonomous, NACA plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
1: நேரம் இப்பொழுது 8:17:50. நேரில் இருக்கும் நிகழ்ச்சி பட்டாம் பூச்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்லக்கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்ன? என்னமா?
5: அக்ஷன்.
1: அக்ஷனுக்கு அக்கா உண்டா? சரி சரி, சொல்லுங்க அக்ஷன், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: என்
1: ஊரோட பேரு
5: புங்கரை.
1: புங்கரை, சரியா?
5: ஆமா.
1: அங்க யாரோ ஒரு ஆமா அம்மான்னு சொல்றாரு, யாருமா? அம்மாவா?
5: அம்மா.
1: அம்மா, சரி. அக்ஷன், என்ன சொல்ல போறீங்க?
5: விடுகதை.
1: விடுகதை? எனக்கு விடுகதைக்கெல்லாம் விடை தெரியாது. அக்ஷன் தான் கரெக்டா சொல்லணும், சரியா?
5: ஓகே. காதை திருக்குமான்.
1: என்னமா?
5: காதை திருக்கினால் கதை சொல்வான்.
1: காதை திருக்கினால் கதை சொல்வான். ரேடியோவா?
5: ரேடியோ.
1: சரி, சொல்லுங்க. பூண்டு வெடியா? நீர்க்கும்பி. அது பூண்டு மாதிரிலாம் இருக்காது, ஒரு பூண்டு வெடின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? பூண்டு வெடின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? அக்ஷன் பார்த்தது இல்லையா? குண்டு. என்ன குண்டு?
5: கண்ணாடி குண்டு.
1: கண்ணாடி குண்டு. சரி, அப்புறம்
5: வீட்டை முடிச்சு சிறப்பான்.
1: வீட்டை
5: முடிச்சு சிறப்பான்.
1: ஆமை.
5: நத்தை.
1: ஆமையும் உண்டு. சரி, ஏதோ அந்த ஷெல்ஸ் உள்ளவங்களுடைய அந்த மாதிரி உள்ள உயிரினம், சரியா? அப்புறம்
5: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். சரி, அக்ஷன் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
5: இனி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: இனி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ உங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன்லாம் தந்தாங்களா?
5: ஆமா.
1: ஐயோ, யூகேஜில இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிராஜுவேஷன் டே இல்ல? அந்த போட்டோலலாம் அக்ஷன் சூப்பரா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கேன்.
1: அருமையா பேசுறீங்கம்மா. பங்கு பெற்றமைக்கு பாராட்டுக்கள்.

0: வணக்கம் வணக்கம். வணக்கம்மா, நீங்க பேசுறீங்க, ஹலோ மட்டும் கேக்குது, அப்புறம் கொஞ்சம் அந்த இணைப்புல ஏதோ தடங்கல் மாதிரி கேக்குது. பேசக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரரோட பேர் சொல்லுங்க. என்னம்மா குழந்தையோட பேர் என்ன? ஐயோ, வெக்கம் வந்துட்டா. சரி, அடுத்த முறை வந்து பங்கேற்று நல்லா ஸ்மார்ட்டா பேசுங்க. வணக்கம் வணக்கம்மா. சிறுவர் சிறுமியருக்கான நிகழ்ச்சிமா இது? சரி, கொடுங்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ஐயோ, என்னம்மா? சரி, உங்களோட பேர் சொல்லுங்க. பேர் சொல்லாம பாட்டு பாட போறேன்னு சொன்னா எனக்கு தெரியாதம்மா யார் பாடுறான்னு. சரி, உங்களோட ஊர் பேர் சொல்லுங்க. சாய் அபிரிஷ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாய் அபிரிஷ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பெங்களூரு.
0: பெங்களூர்ல இருந்து வரீங்களா? இப்ப லீவுக்கு இங்க இருக்கீங்களா சாய் அபிரிஷ்? லீவுக்கு பாட்டியோட ஊருக்கு வந்திருக்கீங்களா? இது அம்மாவா அப்பம்மாவா? அப்பம்மால. சரி, சாய் அபிரிஷ் என்ன சொல்ல போறீங்க? என்னம்மா, என்ன பாட்டு?
1: சாமி பாட்டு.
0: சாமி பாட்டா? சரி, பாடுங்க.
1: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சப்த பரபிரம்மா, தட்சிணி சூரிய நம, கராகிரே வசுதலட்சுமி, தரமத்ய சரஸ்வதி, தரமூலேது கோவிந்தோ பிரபாதே கருந்தட்சணம்.
0: சாய் அபிரிஷ், அப்படி விட்டா போதும்னு அப்படி ஒரு ஜெட் ஃபாஸ்ட்ல சொல்லிட்டீங்கல்ல. எங்க பெங்களூர் பிடிச்சிருக்கா, எங்க கன்னியாகுமரி மாவட்டம் பிடிச்சிருக்கா? சுங்கான் கடை. சுங்கான் கடை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கு. ரொம்ப இயற்கை எழிலோட உள்ள அழகான ஒரு இடம். ஆனா இப்போ அந்த வெயில் சமயம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்பவும் அழகா இருக்கா? குளங்கள் எல்லாம் தாமரை பூலாம் இருக்கா? உங்களுக்கு பெங்களூர் வந்து அது அது என்ன சொல்றதுக்கு, அது இந்த கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா இல்ல. பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்மா.

0: வணக்கம் வணக்கம்,
1: என்ன
0: இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னம்மா பேச தயக்கம்மா? என்னம்மா என்ன பேசுறீங்க சொல்லுங்க. செல்லக்குட்டி சொல்லுங்க, நீங்க என்னவோ சொல்ல வரீங்க, ஆனா எனக்கு தெளிவா கேட்கல. சரிம்மா, நீங்க வந்து பிறகு இன்னொரு நாள் இதே மாதிரி பங்கேற்று உற்சாகமாக உரையாடுங்க.

0: வணக்கம் வணக்கம் வணக்கமா?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மெர்சிகா, ஆன்சி. சரி, சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? கொஞ்ச நேரம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆன்சி என்ன சொல்ல போறீங்க? ஆன்சிக்கு ஊர் சொல்லுங்க. என்ன, எந்த ஊர்? கொல்லமலையா? சரி சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்லுங்க. சரி, சேவல் பாட்டு முடிஞ்சுதா? கொக்கர, உங்க வீட்டில் சேவல் இருக்கா? சேவல் இல்லையா? ஆனா சேவல் பிடிக்குமா? பிடிக்கும் இல்ல? சேவல் பார்க்க அழகா இருக்கும்ல, அதோட வால்லாம் அதோட முடியெல்லாம் பார்க்க அழகா இருக்கும்ல. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? எனி எல்கேஜியா? இப்ப எல்கேஜியா? எல்கேஜி முடிஞ்சாச்சு. அப்பா, ஒரு பெரிய படிப்பு முடிஞ்சாச்சு. எனி யூகேஜி, அப்படிதானே? அழகான மழலை குரல், பங்கேற்றமைக்கு பாராட்டுகள். ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியர்க்கான நேரடி நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

மகிழ்ச்சியை வரவழைக்க சின்ன சின்ன நிகழ்வுகள் போதும். பழமையுடன் கலந்த பண்பாடாய் பேனா முனையில் எழுத்துக்களை கோர்த்து சரம்பாய் தொடுத்து விருப்பத்தை தெரிவித்து தபாலில் சேர்த்து பதிலுக்கு காத்திருக்கும் சுகம் அலாதி. அது நமது பண்பலை நோற்று ஒன்றிய நேர்களின் தனித்துவம். உங்களுக்கு எங்களின் பதில் விருப்பம்.

இப்ப பாடலாய் வான்வெளியே இதோ. முதல் பாடலுக்கான நேயர், என்னோட பெயர் வருமா அப்படின்னு காத்திருக்கிற நேயரா நீங்க? சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவரின் விருப்ப பாடல் தவ புதல்வன் படப்பாடல்.

0: மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களின் நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். அட, இந்த பாட்டு தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். கரெக்டாக அதே இந்த நேயரும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சில சமயம் தோணும் தானே. அப்படிப்பட்ட பாடலா இது அப்படின்னு கேட்கலாமா? இந்த பாடலுக்கான நேயர் திட்டுவிளை ஷாபி. இவரின் விருப்ப பாடல், பாடலின் படம் அன்னை ஓர் ஆலயம்.

0: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

இந்த பாட்டை கேட்டு எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பாட்டை கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயரோட வெற்றி. நேயர் கோட்டாறு ஆ கோலப்பன், அவரின் விருப்ப பாடலின் படம் சுமதி என் சுந்தரி.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நிகழ்ச்சி கடித வழி நேர் உறுப்பு பாடல்கள். நேரம் இப்பொழுது 8:45. சில பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல தெரியாது. அது ஒரு

சீசன் ஹிட் மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படி ஒரு பாடல் இந்த பாடலாக இருக்குமா? பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வெள்ளிச்சந்தை, ரூபா கிறிஸ்டோபர் இவரின் விருப்ப பாடலின் படம் பாடும் பறவைகள்.

எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, என் பாடல் இன்னும் வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் நீங்கள், அப்போது இந்த பாடல் உங்களுக்கு தான்.

கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் இந்நிகழ்ச்சியில் நிறைவாக நிறைவான இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் காவல் கிணறு, ஜெனி, அகில் ஆகியோர். அவர்களின் விருப்ப பாடலின் படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.

நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கடிதம் எழுதி காத்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும். பங்கேற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.
1: என்ன தெரியுமா, உங்க பிறப்புக்கோ இறப்புக்கோ இடப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானும் எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா. இப்பாடலுக்கு வரிகள் புரைசூடன், இசை ஏ ஆர் ரஹ்மான். பாடலின் படம் ஸ்டார்.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
2: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 9:30.
1: கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு சுராஜ் தாமரை நஞ்சன், எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.

0: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நான் ரெடி ஆயிட்டேன்.
1: இதோ வந்துட்டேன் கீதா.
2: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலேயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிட கூடாதா?
0: ஏன் மம்மி பாட்டிய கோச்சுக்கிறீங்க? பாட்டி சாப்பிட்டுட்டு வரட்டுமே.
2: ஏய், இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு. உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொட்டிக்கிட்டுமே.
1: சரிம்மா, கீதா கண்ணு வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
0: ஏன் பாட்டி சாப்பிடலையா?
1: இல்லம்மா, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு.
0: பாட்டி, உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக் நான் தூக்கிக்கிறேன், குடுங்க.
1: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சுமை, வாமா போலாம்.
2: அப்பா, இப்பவாவது போய் சேர்ந்தாங்களே.
3: கல்யாணி!
2: என்னங்க?
3: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
2: ஓ, அதுக்காகத்தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
3: என்னது?
2: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா, அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
3: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
2: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
3: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
3: கல்யாணி,
2: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
3: கல்யாணி,
2: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
3: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணி மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
2: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
3: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
2: பாப்பா அதையும் தான்.
4: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு, அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா, ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? அம்மா ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அம்மா.

0: தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவனாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
1: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்டிலேயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
0: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாண்டிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
0: உன் அண்ணன் இன்னும் சின்ன பிள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்ப மானம் மரியாதை 4 சுகத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
0: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
1: இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடயே இங்கேயே இருந்துடுங்க அத்தை. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: ஆமா அத்தை, வாங்க சாப்பிட போலாம்.
3: கீதா, நீ

0: சாப்பிட போறியா இல்லையா?
1: மாட்டேன், பாட்டி தான் எனக்கு வேண்டும், சாப்பாடு வேண்டும்.
0: அம்மா விட உனக்கு பாட்டி பெருசா போயிடுச்சா? நான் ரெண்டு நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன், ஏடி பாட்டி பாட்டி உயிரை வாங்குற, அடி வாங்காம சாப்பிடுறியா இல்லையா? இல்ல ஓலை உரிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதையா. ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிர உனக்கு?
1: ஐயோ அம்மா அடிக்கிறீங்களா? அப்பா அம்மா அடிக்கிறீங்களா?
2: ஏய் கல்யாணி, உனக்கு என்ன ஆச்சு?
0: நீங்க பேசாம இருங்க.
2: கீதா கண்ணு, நீ வெளிய போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
0: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
2: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டுனா, சோறு ஊட்டுனா, பள்ளிக்கூடத்துக்கு அரைச்சிட்டு போனான். கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
0: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
0: ஏது ஏது, நீங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க.
1: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
2: சிவா வாடா, வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க அண்ணா.
1: ஏன் சித்தப்பா பாக்கி அழைச்சிட்டல்ல?
3: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
1: ஆமா சித்தப்பா.
3: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
1: டேடி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பாத்துட்டு வந்துடுறேன் டேடி.
0: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
3: என்ன நீ யோசிக்கிறீங்க? ரெண்டு நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
0: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியது இல்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
2: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒண்ணும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
0: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
2: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசைய அழைச்சிட்டு போக வந்திருக்கான், கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
0: ஆமா ஆமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவ நான் அனுப்பவே முடியாது.
2: கல்யாணி, சொந்தங்கள்ல முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
0: என்ன சொல்றீங்க நீங்க?
2: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
0: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு, என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலையே இல்ல.
3: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்டதான் இருக்க போறாங்க. அப்ப நான் வர்றேண்ணா.
0: பக்கத்து
2: வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
3: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்க பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
2: சிவா,
3: கோழை ஆயிட்டீங்க.
0: இது எங்க குடும்ப பிரச்சனை.
2: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: இல்ல இல்லன்னு
3: தான் நான் சொல்றேன். அண்ணி, சதை ஆடுங்கறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னல திறந்துடுவார். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான்
1: வர்றேண்ணா.
2: அடாத கீதா, அடாத. நானே உன்னை உன் பாட்டிக்கிட்ட அழைச்சிட்டு போறேன். என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி வஞ்சனையா நடந்துக்கிற?
0: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
2: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
0: என்ன சொன்னீங்க
2: கல்யாணி? நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அத மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
4: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குருபத்தனம் பண்ண கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குருபத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட்புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா? ஏண்டி கீத்

0: நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பாக்க சொன்னே, அம்மா கிட்ட சொன்னியா?
1: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர்.
0: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
2: சொல்லுங்க மிஸ்.
0: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
2: உண்மைதான் டீச்சர், இந்த மாச பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
0: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
2: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
0: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதா பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்ன பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அத நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினமும் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னமா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா அம்மா, எப்படி பாதிக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேன்ப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்ன அண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சிவா, ஒண்ணுமில்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்தவருக்கு நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா. படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: மனைவி
3: அமையறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி மாலதி பாரு, எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறான். இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா, அவன் வழக்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதானே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேர ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா சிவா,
0: அண்ணா
3: இந்த இத வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
3: அப்ப அப்படி இல்ல சிவா, அப்படி இல்ல. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி? இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணும்ங்கிற அவசியம் இல்ல. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கீங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை

0: என் கண்ணுல காட்டுடா.
1: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டேய் சிவா, நான் வரேன்டா.
0: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
2: போய் படுத்துக்கம்மா.
0: கீதா, பாட்டிய பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டிய பிடிக்கலையாமா. கீதா பொறுத்தியா, கார் வருதுமா, பார்த்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன். கீதா கீதா.
2: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு ஏதும் கண்டியா?
3: அத்தை என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
0: சிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா,
2: அம்மா
0: இப்பவே கீதாவை பாக்கணும் போல இருக்குடா.
2: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
0: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பாக்கணும்.
3: சரி அத்தை, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
2: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
3: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதான் உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் என்ன எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க.
2: பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: ஏம்மா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வளைக்குதுமா.
0: அக்கா ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா?
3: கீதா நீ அழாதம்மா. அக்கா நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
0: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷன் பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
0: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும், அதை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஏகிதா என்ன பாட்டிய புடிச்சிட்டே நிக்கிற, வாடிங்க.
2: மாட்டே, நான் பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
0: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்சு அழுத்தம்?
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வலிக்குது.
1: கீதா, கீதா
3: அத்தை இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன். என்னது?
1: ஸ்கூல் வேன்ல வீட்டு கூட்டிட்டு வந்துட்டோங்க.
0: இப்போ கீதா எப்படி இருக்கா?
1: இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியலங்க.
0: நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா?
1: ஃபோன் பண்ணிட்டேங்க. அவர் உடனே வரதா தான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க. பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வரேன். கீதா இப்ப எப்படி இருக்க?
2: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவ
0: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
3: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா, என் தம்பி.

0: வீட்டில் இருக்காங்க டாக்டர்.
1: எங்க மூச்சை இழுத்து விடு, ஜுரமும் இல்ல. மிஸ்டர் கோபி.
0: என்ன டாக்டர்?
1: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
0: டாக்டர்
1: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
0: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
1: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
0: என்ன கல்யாணி யோசிக்கிற? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
2: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
0: கல்யாணி பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
2: என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
0: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை, நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
3: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
4: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
5: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ் தாமரை நஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:56.

0: Listen, listen, listen.
1: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
1: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
2: கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி

0: போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம் வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: கேட்கலாம் திரு இசையினை.

நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர விருப்ப நிரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் 8932575739. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் நேரலையாக

0: முதல் பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இல்லைநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படவுன்றி நினைத்து தெரிந்த மனமே அது காமகுடன் காரணிட்டு இளையராஜை ஜீசஸ் மட்டும் கண்ணுக்கும் கண்ணுக்கும்.
0: உங்களுடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு தெளிவா இல்ல, நான் பேசுற தெளிவா கேக்குதா?
1: தெளிவா கேட்டு
0: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேரே.
2: Smile, please.

0: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciences ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
1: AGK College of Arts and Sciences Autonomous NAC+ accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பேர் சொல்லலாமே?
6: களியக்கவில இருந்து மோகன் பேசுறேன்.
5: களியக்கவிளை மோகன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
6: படம் திருவிளையாடல், பாட்டு பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டா நெடுங்கற அந்த பாட்டு.
5: ஒவ்வொரு மனுஷனோட கிளைமாக்ஸ் பத்தி பாடக்கூடிய பாட்டுல. சரி, பாடல் கேட்கலாமா?
6: கேக்குறேன். நன்றி
5: நன்றி நேயரே.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பாசமான பண்புலை நூற்றாண்டு நேயர்கள் நேசமாக இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் விருப்ப நிரல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:13. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம் இப்பொழுது? வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. உங்களுடைய ஒரு பெயர் சொல்லலாமே?
3: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்னேன்.
2: மதுரையிலிருந்து ஆண்டனி ஐயா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
3: செம்பருத்தி.
2: செம்பருத்தி.
3: நன்றி நேயரே.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களை உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிற்பு நிகழ்ச்சி 10:02 பார்த்தீங்கன்னா இளஞ்சாறு பயிற்சி வகுப்புகளில் பங்களிப்புகள் கருத்து கோவை நிகழ்ச்சி. இது 11:02 இலக்கியம் பேசுவோம் இலக்கிய பிரிவுகளுக்கான நிகழ்ச்சி ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும்

0: வணக்கம்.
1: வணக்கம் இனி சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான வணக்கங்கள் ஐயா,
1: நன்றிமா.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஆமா, பார்த்திபன் கதை. ஏஎம் ராஜாவும் அவங்களோட சுசிலாமா இணைந்து பாடுங்க. பழகும் தமிழே பார்த்திபன் பாடல்.
0: சுகமா, நல்ல சுகமான ஒரு நல்லா நல்லா விசாரிக்கிறது மாதிரி.
1: ஆமாம்மா,
0: சரி, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: நன்றி நேரே.
2: பழகும்

0: நலமாய் வாழ யாருக்குதான் ஆசையில்லை. நீரிழிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாத பராமரிப்புகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சி நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில். நாலு பாட்டு கேட்டாச்சு, 5வது பாட்டுக்கு காத்திருக்கும் நமது நேயே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம். நான் கரண்டில் பாடல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் கிழக்கு வாசல் பாடல். பச்சை மல்ல பூவு நீ உச்சி மல தேனு புத்தங்குற ஏது தேரி அழக பொண்ணு மணி சிரித்தாவளி மணி சிறிய கண்ணோரங்கு தூரி தூரி வை.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம், கேட்கலாம்.
0: நன்றி நேரே.

நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர் உறுப்பு நேரல் நிகழ்ச்சியின் நேரம் இப்பொழுது 10:27. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர்.

0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாரசாலை
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி
0: கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: படம் பாசமலர்.
0: பாசமலர்.
1: யார் யாரோ யாரே என்கிற பாடல் தான்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம், வாய்ப்பு கிடைக்கு.
0: நன்றி நேரே.

0: நாளைக்கு நமது நிகழ்ச்சியில் நடைபெற நமது நிலையத்தில் உள்ள முக்கியமான நிகழ்ச்சிகள். நாளை காலை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி, இது பெண்களுக்கான நேர நிகழ்ச்சி. 3 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி, கோடை காலத்துக்கு ஏற்ற உணவு வகைகள் எவை, நேரலை. ஒரு லிஸ்ட் இப்பவே தயார் பண்ணிடலாம்ல, கேட்டு ரசியுங்கள். நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா மற்றும் நேர் விற்ப நிரலின் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:31:35. இந்நேரத்தில் 7வது பாடலுக்காக இணைந்திருக்கும் நமது நேயர் யார் என்கிறது கேட்கலாம் இப்பொழுது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: சண்முகம்
0: மேற்கு சூரப்பள்ளம் சண்முகம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல். நல்லமா இருக்கிறேன், எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க.
1: படம் வந்து
0: பொன்னூஞ்சல். அந்த படத்துல இருந்து ஆடுதா?

0: நாளை இரவு 7:30 செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேலசங்கரன்குழி பி லிங்கேஸ்வரன் அவர்கள். பசுந்தீவன பயிர்கள் சாகுபடி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் லதா அவர்கள். இவ்விரு நிகழ்ச்சிகளும் உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறலாமே. நமது நேயர்கள் பலவிதம், அவரது ரசனையும் அப்படியே. இப்பொழுது 8வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயரின் ரசனை எப்படி? வணக்கம். இரவு வணக்கம் அம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய ஊர் பெயர்?
1: தோவாளை கிருஷ்ணம்மாள்.
0: தோவாளை கிருஷ்ணம்மாள் அம்மா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றி
0: நேயரே.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா மற்றும் நேரம் இப்பொழுது 10:40 இந்நேரத்தில் 9வது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர்?
1: விளைவீடுல
0: இருந்து தமிழ்ச்செல்வன். ஐயா, என்ன பாடல்?
1: நான் வாழைப்பன்றத்துல இருந்து என்னோடு பாடுங்க.
0: அது ஒரு பர்த்டே சாங்ல?
1: எனக்கு 58வது பிறந்த நாளுமா.
0: எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். சரியா? சரி, அந்த சந்தோஷ உணர்வோட இந்த பாடல கேளுங்க. ஏன்னா அந்த பாட்டுலயே அந்த விஷுஸ் வரும்.
1: ஆமா ஆமா,
0: அழைப்புக்கு நன்றி நேரே.
1: நன்றி அம்மா, நன்றி.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் சிங்கக்கலையிலிருந்து ராதா பண்ணாபரன்.
1: வணக்கம் அம்மா.
2: வணக்கம், நெல்லிச்சேரியிலிருந்து.
1: அம்மா உங்களுடைய ஊர் பெயர் சொல்லாமே.
2: சுங்கான் கடை ராதா மனோகரன்.
1: சுங்கான் கடை ராதா மனோகரன். அம்மா உங்க விருப்ப பாடல் நெல்லிக்கனியிலிருந்து.
2: நெல்லிக்கனி என்ற படம், நான்கு கோவில்.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாமா.
1: நன்றி நேரே.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா. சொல்லுங்கப்பா, உங்களுடைய ஊர் பேர்?
3: கலியக்காவிளை.
2: கலியக்காவிளை.

0: ஏய் லில்லி அம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து சின்ன தாயி
0: சின்ன தாயி, சொல்லுங்க சின்ன தாயி.
1: பாடல் தான் எப்போது அந்த பாடல்.
0: நான் இப்போதும் அந்த பாடல் தானே. படம் பாத்தீங்களா?
1: ஓ
0: ஓ, ஓனா அம்மா நர்த்தம் தானே. ஒற்றை ஒரே ஒரு லெட்டர்ல அழகா ஒரு ரிப்ளை. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் கேட்கலாம்.
0: நன்றி நேரே.

0: நிலாமட்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அருமணி கமலாசனன்.
0: என்ன ஒரு ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க, அழைப்புக்கு நன்றி. ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலா முற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர் ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் விவிக் பாரதியின் மனசு மயங்கும் திரையிசை.

0: வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர் ஜே கண்ணன். இந்த இரவு நேரத்தில் இனிமையான காற்று வீசினா ரொம்ப இனிமையா இருக்கும். அது தென்றல் காற்று மின்னலை தழுவினால் நன்றாக இருக்கும். அந்த வகையில் இன்று மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பூங்காற்று இந்த இரவு முழுதும் 12 மணி வரை உங்கள் செவிகளில் வீச காத்திருக்கிறது.

பூங்காற்றில் காதல் கிளிகள் ஒரு பயணம் செய்த மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன். அந்த பாடலும் அந்த பயணத்தின் போது இடம்பெற மாதிரி அந்த பாடல் இருந்தது. தீர்த்தக்கரை ஓரத்திலே தேன் சிட்டுகள் உள்ளத்திலே கல்யாண வைபோகம்தான் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் முழுதுமே சின்ன சின்ன அந்த காதல் ரசனைகளை பாடல் முழுவதும் வச்சிருப்பாரு கவிஞர் வாலிபர்கள். அதில் ஒரு அழகாக நான் அந்த ஒரு வரி முதல் சரணத்தில் மூங்கில் காட்டோரம் மைனாக்கள் ரெண்டு மோக பண்பாடுதே மேலை காற்றோடு கை சேர்த்து நாணல் காதல் கொண்டாடுதே ஆலம் விழுதோடு கிளிக்கூட்டம் ஆடும் காலம் இதுவல்லவா ஈரச் சிறகோடு இசைபாடி தெரியும் நேரம் இதுவல்லவா அப்படின்னு சொன்னப்போ அந்த பாடல் ஒரு சேஞ்ச் வரும்போது ஏதேதோ எண்ணம் தோன்ற ஏகாந்தம் இங்கே ராஜாவின் வண்ணம் காணும் ரோஜா போயிங்க அந்த மாதிரி அந்த பாடலை சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளும் அந்த பாடலை இந்த இரவு நேரத்தில் பாடியும் பார்த்துக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அந்த பாடல் தான் கேட்டோம் வாலி அவர்களுடைய பாடல்வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். பூங்காற்று வீசிக்கொண்டிருக்கும்

கேட்டு பாடலும் அந்த ஒரு துள்ளலான இசையில் ஒரு நன்மையான மெலடி பாடலை கேட்டோம். காவேரி இங்கு ஓடோடி வந்து காதல் சங்கமமாகாதோ, பூவோடு தென்றல்

பாலாட்டு சொல்ல, ஆசை தோன்றுது ஏதேதோ, நீயின்றி பூந்தென்றால் வீசாது, நீயின்றி என் ஜீவன் வாழாது, நான் என்றும் நீ என்றும் வேறேது, என் ஆசை எப்போதும் மாறாது அன்பே என்று அழகான அந்த மெட்டுக்குள்ள அழகான அந்த பாடல் வரிகளை கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். பூங்காற்றாய் வீசும் பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் அடுத்ததாக குங்குமச்சிமிழ் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்

காற்றும் இணைந்து காற்றை அள்ளி வீசும்போது மென்மையான அந்த ஒரு ஸ்பரிசம், அந்த நெருடல் நம்ம கேட்டிருக்கோம். இந்த பாடலில் அழகான சின்ன சின்ன வரிகள் அழகாக தான், அதுவும் அதே கங்கை அமரன் இளையராஜா அவர்களுடைய கூட்டணியில் உருவான பாடல் தான். வெள்ளிரத மேகமே செல்லுகின்ற போதிலே எண்ணருமை மன்னனை கண்டு வருவாய், கண் இளம் பூங்கொடி காதல் எனும் வியாதியில் துன்பம்படும் செய்தியை சொல்லி வந்து சேருவாய் அப்படின்னு புதுவிதமான அந்த மனசுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகளை எழுதி வச்சிருப்பாரு. அதில் அந்த கோரஸ் செக்ஷனும் அழகாக, அந்த பாடல் துவக்கத்திலே நம்ம அந்த பாடலுக்குள்ளே இழுத்து உள்ள வச்சு அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோன்ற வைத்த மாதிரி பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:17, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். பூங்காற்று வாசமாய் வீசுகின்ற பாடல் வரிசையில் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. 3 பிறை படத்திற்காக

யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் அந்த பாடலை கேட்டோம். பல முறை கேட்டிருந்தாலும் அந்த பாடல் கேட்கும்போது, ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு வலியினுடைய எல்லாமே கலந்து தான் அந்த பாடல் இருக்கும். பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், அதில் அந்த வயலின்ஸ் அந்த சவுண்ட் சத்தங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் அழகாக எழுதியிருப்பாங்க. வருகின்ற காற்றும் சிறுப்பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், பூவானில் பொன்மேகமும் உன்போலே நாளெல்லாம் விளையாடும் அப்படின்னு வந்து 4-5 வரிகள் தான். அதை அந்த இசையோடு இணைத்து பாடி பார்க்கும்போது அந்த பாடலை இன்னும் அழகாக கூட்டு கொண்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வரியில் எழுதியிருப்பார், நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ அப்படின்னு எழுதியிருப்பார். நீ என் வாழ்வில் வந்துட்டு, இது வந்து விதின்னு சொல்ல முடியுமா, இல்லை எந்த வகையில் அதை ஏற்றுக்கிட்டாலும் நீ என்னுடைய உயிராக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி முடித்து, பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் அப்படின்னு பாடல அழகாக கேட்குற விதமாக அந்த வரிகள் அந்த மெட்டுக்குள் அமைஞ்சிருக்கிறதை கேட்டு இந்த இரவு நேரத்தில் எண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். பூங்காற்று வீசிக்கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டும் பூங்காற்று பாடல் கேட்க போகிறோம். கோபுர வாசலிலே படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த பூங்காற்றான பாடல் தாலாட்டும் பூங்காற்று அந்த தலைவியாக இருப்பதை பற்றி அழகான பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இரவு நேரத்திற்கென்றே இனிமையான இசையமைக்கப்பட்ட பாடலா இது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து வரி கூட அதில் வருது பாடலில். நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன் நினைவில் நான் மெய் சிலிர்க்க பஞ்சனையில் நீ முள் விரித்தாய் பெண் மனதை நீ ஏன் பறித்தாய் அப்படின்னு எழுதியிருப்பார். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள் முப்பொழுதும் உன் கற்பனைகள் சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள் காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதோ கண்ணா என் நாளும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா அப்படின்னு ஜானகி எஸ் ஜானகி அவர்கள் அந்த பாடலை ரொம்ப மென்மையாக அப்படி ஃபீல் பண்ணி பாடிப்பாங்க. இளையராஜாவின் இசை அந்த பாடலை சொல்லவே வேண்டாம். கேட்டு ரசிச்சிங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அந்த பாடலை. நேரம் 11:30 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. பூங்காற்று கொஞ்சம் தன்னுடைய ஏக்கங்களை சொல்லும் விதமாக நம்முடைய சோகங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பூங்காற்று அமையாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாடல் தான். முதல் மரியாதை படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்

சொல்லாத சோகத்தை பூங்காற்று மூலமாக சொல்லும்போது அங்கேருந்து ஒரு குயிலும் இணைந்தது. அது நீதான அந்த குயில், குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா அப்படின்னு அந்த பாடலில் உள்ள வரிகளை நம்ம சில நேரங்களில் கேட்டு யோசித்து பார்ப்போம். குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, குயில் எங்கேயோ அது கூவிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது மரத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு அது கிளைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதா எனவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனுடைய அந்த ஒரு மென்மையான சோகம் அது நம்மளை மனசுக்குள்ளேயே இருந்து அதை என்ன எதற்காக இந்த சோகத்தை வெளிப்படுத்தி அந்த குயில் கூவுகிறதோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் அதனுடைய அந்த கவலை அந்த வேதனை நம்மளுக்கும் உணரும்படியாக செய்து விடுவது. இந்த பாடலை கேட்கும்போது ஒரு ஆறுதலும் இருக்கிறது, அந்த பாடலில் ஒரு சோகம் இருக்கிறது. அதை வைரமுத்து அவர்கள் அழகாக எழுதியிருப்பார். மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை, இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை, உன்னை மீறவே ஊருக்குள் ஆள் இல்லை, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னி சொகராகும் சோகம்தானே, இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் அது பேச்சுவாக்கிலே வர மாதிரி இயல்பான, இது பாடல் வரிகளுக்கு எழுதின கவிதையாக இல்லாமல் இயல்பாக பேசி பழகிற மாதிரி இது கேள்விக்கான ஒரு பதிலும் அது மனசில் இன்றைக்கி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அந்த பாடல் பலமுறை கேட்டிருப்போம், கேட்கும்போது அந்த வரிகளை மனசுக்குள்ளே அப்படியே பாட விட்டு பார்க்குறது ஒரு சந்தோஷம் தான். அந்த பாடல் முடியும்போது முன்னையின் பார்வைக்கு வாவா பெண்ணின்னு பாடியிருப்பாரு. ஏச பாட்டு படிச்சு நான் பூங்குயில் யார் அது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பாருங்கள் பெண் குயில் நானுங்க அப்படி, நீ தானே அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில் அப்படின்னு சொன்னால், அந்த பாடல் இணையும் போது அந்த இடையில் அந்த குயில் அப்படின்னு சொல்லும்போது இடையில் அந்த புல்லாங்குழல அப்படி குயில் கூவுற மாதிரி இளையராஜா அவர்கள் அந்த பாடலை செட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம கேட்டு ரசிப்போம். பலமுறை கேட்டாலும் அந்த பாடல் மனசுக்குள்ளே என்றும் நின்றுக்கிட்டு தான் இருக்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்ற பாடல். உயிரை படத்துக்காக ஒன்றிமேனன் சுவனலதா குரல்கள் பாடலை பற்றி விஷயங்கள் பாடலை கேட்ட பிறகு பேசலாம். பாடலை கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்ட பாடலும் எத்தனை முறை நம்ம கேட்டாலும் மனசுக்குள்ளே அந்த ஒரு வலி இருந்து கொண்டே தான் இருக்கும். பாடல் துவக்கத்திலே சொன்னதா மேம், வந்து கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை அப்படின்னு ஒரு சின்ன வரியாக அந்த மூணு நாலு வேரியேஷனில் பாடியிருப்பாங்க. அது கேட்கும்போதே பாடல் ஒரு முதல் முறை கேட்டபோது மாதிரி தான் எத்தனை முறை கேட்டாலும் இருந்து கொண்டே இருக்கும். பூங்காட்டிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர்விடும் கண்ணீர் வழிகின்றதா, நெஞ்சு நனைகின்றதா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன் அப்படின்னு பாடல் முழுவதும் கவிதை ரசத்தை வைரமுத்து அவர்கள் எழுதி பிழிஞ்சி வச்சிருப்பார். இந்த பாடல் ஒரு இந்தி படத்தினுடைய ஒரு தமிழாக்கமாக இருந்தாலும் தமிழ் வரிகள் வந்து கவிதை வரிகள் அந்த மலை கொட்டி கொண்டே தான் இருக்கும். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உன்னை காணும் கண்ணே, என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடி வா அப்படின்னு எழுதியிருப்பாரு. பாடல் வரி முழுவதுமே வானம் எங்கும் உன் பிம்பம் ஆனால் கையில் சேரவில்லை, காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கை இல்லை அப்படின்னு எழுதி, உயிரை வேரோடு கிள்ளி என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி அப்படின்னு பாடல் முழுதுமே கவிதைகளாக இருக்கும். நம்மளும் பலமுறை பாடி பார்த்துருப்போம். அந்த இசையும் ரொம்ப நம்மளை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளே தாளம் போட்டு பாடி பார்க்குற மாதிரி தான் அந்த பாடல் இருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். உறங்கச் செல்லும் முன்பு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தனது ஆதரவை தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

முகநூல் பக்கத்தின் வழியாக அலிநகரம் எஸ் மகாதேவன் இரவு வணக்கம் நிகழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க இனிமையான பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து பூங்காற்று வீசும் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழக்கிணறு அபுதாகிர் மனசுமய நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி லக்ஷ்மி வந்து நிகழ்ச்சிக்கு வழக்கமாக கமெண்ட்ஸ் மற்றும் போஸ்டர்ஸ் போட்டு தங்களது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பர்வதவர்த்தினி அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசுமய நிகழ்ச்சிக்கு விழுப்புரத்துலேருந்து முரளிதரன் போஸ்டர்ஸ் போட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பவள்ளி காமராஜபுரம் பம்மல்ல இருந்து அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிகள் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் 11:46. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூங்காற்று பூங்காற்று பூவிடம் அதனுடைய தூது சொல்லும் விதமாக அமைந்த பாடல் அடுத்ததாக நிகழ்ச்சியில் இடம்பெறப்போகுது. பாரதி கண்ணம்மா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

விதை தூவினாய், வெயிர்கால கானல் நீரில் வலை வீசினாய், அறியாமல் பிழை செய்தாய், மணலாலே சிலை செய்தாய், அடி பாரதி கண்ணம்மா இது பாழ்பட்ட மண்ணம்மா அப்படின்னு. இந்த காதல் ஏன் நீ என் மேலே வச்ச, இந்த மாதிரி இந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரியலே, இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் சொல்லி ஒரு பிரிவை உண்டாக்கி வச்சுருக்கு எப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருந்தது. கேஜி யேசுதாஸ் அவர்கள் அந்த பாடல் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிப்பாங்க. அதில் அடுத்த வரி, வரும் ஜென்மம் நீயும் நானும் உறவாடலாம், விளையாடும் கைகள் தொட்டு விளையாடலாம், இடைவேளை போல இந்த பிரிவாகலாம், இப்போது காதல் வேண்டாம் விடை கூறலாம், இளம் பூவே வருந்தாதே உலகம்தான் திருந்தாதே, அடி பாரதி கண்ணம்மா இது பாரத பெண்ணம்மா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளில் சிறிய அந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கற்பனைகளாக எழுதி அந்த காதல் வலியை உணர வச்சிருப்பார் வாலி அவர்கள். பூங்காற்று வீசி வரும் மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா, இளமை எனும் பூங்காற்று, பகலில் ஓர் இரவு படத்திற்காக, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மென்மையான சோகத்தை நெஞ்சில் இறக்கி வைத்த ஒரு பாடல். தேவாவின் இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள். வெறும் கோயில் இங்கே ஏமா விளக்கேற்றினாய், விளங்காத காதல் பாட்டை அரங்கேற்றினாய், விளையாத மண்ணில் ஏமா

கண்ணதாசன் கவிதைவர்களுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். பூங்காற்றில் பயணப்படும் கடைசி பாடலாக, நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பையா படத்திற்காக பாடல் வந்து கொண்டிருக்கிறது. பென்னிதயாள் குரலில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் நாமுத்துக்குமாரின் பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ நேரம் நள்ளிரவு 12 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், என்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணையலவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி,

0: வெப்பம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நிறுத்திட்டீங்க. பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

இனிய காலை வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஜெகத்குரு ஆதிசங்கரர் படப்பாடல்.

நெகிழினி திசை மாறிய பறவைகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல், இவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேரம் 4:10 நேர்களை இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கவுடமல்ஹார், ரூபகதாளம்.

அடுத்து கற்பக மனோகரா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ராகம் மலைய மாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிகொண்டா ஆர். ராமதாஸ் அவர்கள் தவில்.

நிகழ நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.